0: 40-க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிச் சென்ற படகொன்று கவிழ்ந்ததில் சுமார் 140 பேர் காணாமல் போயுள்ளனர். சத்திரகுண்டான் படுகொலையில் இடம்பெற்ற 35 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் இதுவரை நீதி நிலைநாட்டப்படவில்லை என பாதிக்கப்பட்டோர் மற்றும் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் புதுடெல்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் புதுடெல்லி கட்டணம் 2024 உறுப்பு நாடுகளின் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ள கனடா மிகவும் ஆர்வமாக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பெண்களிடம் இணைய வழி மோசடி மூலம் 6 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான தொகையை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு நைஜீரியாவைச் சேர்ந்த 6 பேர் அமெரிக்காவிற்கு நாடு கடத்தப்பட உள்ளனர்.
1: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மழைக்கான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 23 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 25 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 13 பாகையிலும், நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 20 பாகையிலும், நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22 பாகையிலும், வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் இருந்து புதன்கிழமை காலை பொழுது வரை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: சிஎம் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பாடலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதயராக்கம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதயராக்கம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664 4462 22 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: Great, thank you.
0: என்ன பாடல் தெரியும்?
1: இசையின் மீது சாங்.
0: இசையின் மீது, அதாவது மொழி திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல். இசையின் மீது என்ன திரைப்படம்?
1: மதுபாலகிருஷ்ணன்
0: மற்றும் பென்னி கிருஷ்ணனுடைய குரல்.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் காட்சி, நான் கேட்கிறேன்.
3: எப்படி இருக்கிறீங்க?
4: என்ன பாடல் தெரிவு? ஒரே முறை தனிப்பிரக படத்துல இருந்து எண்ணத்தில்
3: TMS சுசிலா பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி
4: நன்றி நன்றி.

0: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? என்ன பாடல் தெரிவு? ஆமாம், பையா திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல். கேட்டு மகிழுங்கள். நன்றி நன்றி. இந்த பாடல் கார்த்திக் மற்றும் சுனிதா சாரதியின் குரலில்.

இது வசந்தகாலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 647-327-8111. 647-327-8111. சகாஜா.

உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெய பிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
2: பிரேம் கதைக்கிறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க பிரேம்?
2: நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி? நீங்க ஜோதி தானே?
1: இல்ல, நான் ரஜி கதைக்கிறேன்.
2: என்ன பாடல் தெரிவு? டொரோத்தி படத்திலிருந்து முத்துமணி.
1: முத்துமணி, ஆமா.
2: அன்னக்கிளி தொடக்கம் டொரோத்தி வரையும், அதாவது வரையும் இருக்கிற ஒரே ஒரு விஷயம்.
1: கண்டிப்பாக கேட்டு மக்களுங்கள். நன்றி.
2: நன்றி, நன்றி.
1: இந்த பாடல் இளையராஜா ஸ்வேதா மோகனின் இணைந்து பாடிய ஒரு பாடல். சக்கம் சக்கம் சக்கம் சக்கம் சக்கம் சக்கம் சக்கம் சக்கம்

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.

0: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
1: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
0: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 GT Brokers.ca.

எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் ஒரு கதையும் கேட்டிருந்தேன். அந்த கதைக்கான பதில்களும் கொடுத்திருந்தீர்கள், நன்றி. என்னுடைய பதில் என்னவென்றால், அந்த குட்டி கதை வந்து ஒரு அழகான ஊரில் வந்து ஒரு காடு இருக்குமாம். அந்த காட்டில் வந்து ஒரு குட்டி யானையும் ஒரு வண்ணத்து பூச்சியும் நல்ல நண்பர்களாக இருப்பார்களாம். இரண்டு பேரும் நல்ல இணை பிரியாத நண்பர்களாக இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் வந்து இந்த வண்ணத்து பூச்சி வந்து சில நண்பர்களோட அதுக்கு பழக்கம் ஏற்பட்டு விடுமாம். அப்பொழுது அது இந்த தன் குட்டி யானையுடன் கதைப்பதை குறைத்து கொண்டு தன்னுடைய புதிய நண்பர்களுடன் அது பழக ஆரம்பித்து விடுமாம். இதையெல்லாம் பார்த்த அந்த குட்டி யானை மிகவும் வருத்தமாக இருக்குமாம். பொழுதுல பார்த்தா இந்த வண்ணத்து பூச்சி வந்து இந்த குட்டி யானையை கதைப்பதையே குறைத்து விட்டதான். ஒரு நாள் இந்த வண்ணத்து பூச்சியை காணவே இல்லையா. அப்போ இந்த குட்டி யானை வந்து பார்க்குது. பார்த்தா அந்த மற்ற நண்பர்கள் எல்லாம் கதைத்து சிரித்து கொண்டிருப்பார்களாம். அப்பொழுதும் அந்த குட்டி யானை பார்த்தா இந்த வண்ணத்து பூச்சி காணவில்லைன்னா அது அந்த வண்ணத்து பூச்சி தேடி போகுதான். தேடி போகும்பொழுது அந்த வண்ணத்து பூச்சி வந்து ஒரு சிலந்தி வேலையில் மாட்டி இருக்குமா. அந்த நேரத்தில் அந்த குட்டி யானை அதற்கு உதவி செய்து அந்த சிலந்தி வேலையில் இருந்து இந்த வண்ணத்து பூச்சியை காப்பாற்றுதான். அப்போ அந்த வண்ணத்து பூச்சி அந்த குட்டி யானையிடம் கேட்குமாம், நான் வந்து உன்கிட்ட வந்து முன்ன மாதிரி பேசுகிறதே இல்லை. என்னை சுற்றி அவ்வளவு நண்பர்கள் இருந்தார்கள், யாருமே என்னை காப்பாற்ற வரவே இல்லை, நீ மட்டும் எப்படி என்னை தேடி வந்தாய் என்று கேட்டுதான். அதற்கு அந்த ஜான அந்த குட்டி ஜான சொல்லிச்சாம், சும்மா நேரில் பார்த்து பேசி பழகிறதெல்லாம் நண்பனாக இருக்க முடியாது. நண்பனோட பேரை சொல்லி கொண்டு நல்ல ஒரு உறவு இல்லாமல் இருப்பது நண்பர்களாக இருக்க முடியாது. அது நண்பனை ஏமாற்ற மாதிரி இருக்கும். நண்பனுக்கு ஏதாவது ஒன்றுண்டா கூட நிற்கிறவன் தான் உண்மையான நண்பனாக இருக்க முடியும் என்று சொல்லிச்சான். ஒரு பேருக்கு வந்து ஒரு 1000 நண்பர்கள் நமக்கு தேவையில்லை. உண்மையாக ஒரு நண்பன் இருந்தாலே போதும் என்பதுதான் இந்த கதை நமக்கு உணர்த்துகின்ற ஒரு விடயம். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மனத்தியால செய்திகள்
1: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
2: செய்தி சுருக்கம் வாசிப்பது ராஜி. சபாநாயகர் ஜெயத் விக்ரமரத்னாவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாடு தொடர்பில் இளைஞ ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. தாய்லாந்து தொழில் அமைச்சர்களின் அழைப்பிற்கமைய வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் நாளை தாய்லாந்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். இந்தியாவில் புகழ்பெற்ற லடாக் மரத்தனின் 13வது தொடர் லே நகரில் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து 8000க்கும் மேற்பட்ட ஓட்டப்பந்தய வீரர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். கியூபக் மாகாணத்தில் தேர்தல் பிரச்சாரம் 3வது வாரத்தை நிறைவு செய்துள்ள நிலையில் பிரதான கட்சிகளின் தலைவர்கள் முக்கிய தொலைக்காட்சி விவாதங்களுக்கு தயாராகி வருகின்றனர். ஜேர்மனில் ஹிதி கிளர்ச்சியாளர்களுக்கும் சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கத்திற்கும் ஆதரவான படையினருக்கும் இடையிலான கடும் மோதல்கள் தீவிரமடைந்துள்ளன. 22வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிராக மக்களை அணி திரட்டும் நடவடிக்கைகளையும் அமைதி வழியிலான ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் செப்டம்பர் 24 முன்னெடுக்க உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். இலங்கையில் நாய்களுக்கு வரி நாய்க்கடி தடுப்பூசி செலுத்துவதும் அவற்றை ஆண்டுதோறும் பதிவு செய்வதும் கட்டாயமாக்கும் புதிய சட்டம் மூலம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தில் ஓம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதை தடுக்க சிறப்பு வாகன தணிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் மார்க்கானி பிரித்தானிய பிரதமரை முதன்முறையாக நேரில் சந்திக்க உள்ளார். ஐரோப்பிய பயணத்தின் ஒரு பகுதியாக செப்டம்பர் 15 முதல் 17 வரை கானி பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். ஸ்வீடனில் பொது தேர்தலுக்கான வாக்களிப்பு இன்று ஆரம்பமாகியுள்ளது. நாட்டின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க உள்ள இந்த தேர்தலில் ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவி வருகின்றது. பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஹலகுட அத்தே ஞானசீர தேர்தல் தலைமறைவாக்கியுள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அரசாங்கத்தின் அரசியல் அழுத்தங்களுக்கு தாம் ஒருபோதும் அடிப்பணிய போவதில்லை என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு உள்ளிட்ட பிரச்சனைகளை முன்வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் விஜயை கடுமையாக விமர்சித்துள்ளார். பிரிவினை தொடர்பாக நடைபெறவுள்ள வாக்கெடுப்பு மாகாணத்திற்கான முதலீடுகளை ஈர்க்கும் தமது முயற்சிகளை பாதிக்காது என அல்பர்டா முதல்வர் டேனியல் சிமித் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியாவில் ஜாவா கடலில் 240க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு ஒன்று கவிழ்ந்ததில் சுமார் 140 பேர் காணாமல் போயுள்ளனர். சத்துருக்கொட்டான் படுகொலைகள் இடம்பெற்று 35 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் இதுவரை நீதி நிலைநாட்டப்படவில்லை என பாதிக்கப்பட்டோர் மற்றும் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் புதுடெல்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் புதுடெல்லி பிரகடனம் 2026 உறுப்பு நாடுகளில் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ள கனடா மிகவும் ஆர்வமாக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பெண்களிடம் இணையவழி மோசடி மூலம் 6 மில்லியன் அமெரிக்க டொலருக்கும் அதிகமான தொகையை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்படும் நைஜீரியாவைச் சேர்ந்த 6 பேர் அமெரிக்காவிற்கு நாடு கடத்தப்பட உள்ளனர்.
0: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: இறுதியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 21 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 22 °C காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 13 °C, நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 20 °C, நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22 °C, வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 °C காணப்படுகின்றது. நாளை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. சிஎம்ஏ தமிழ் HD-யின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து 11 மணி வரை நீங்கள் இதயராகம் நிகழ்ச்சியுடன் இணைந்து சிறப்பிக்கலாம். இதயராகம் நிகழ்ச்சியில் 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அளிக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164644222.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: ஒரு சிறு கவிதை, முதற் காதல் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சிறு கவிதை. வாழ்க்கையில் முதன் முறையாக ஒருவர் நம்மை விட்டு அதிகமாக நேசித்த தருணம். வாழ்க்கையில் முதன் முறையாக ஒருவரை நம்மை விட்டு அதிகமாக நேசித்த தருணம். அந்த காதல் கை சேர்ந்ததா இல்லையா என்பது முக்கியமல்ல. அது கற்றுக் கொடுத்த அன்பும் வலியும் நினைவுகளும் தான் வாழ்நாள் முழுவதும் நம்மோடு பயணிக்கும். சிலர் வாழ்க்கையில் இருந்து விலகி போகலாம், ஆனால் முதல் காதல் மட்டும் இதயத்திலிருந்து ஒருபோதும் விலகி போவதில்லை.

எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற Lotus Funeral and Cremation.com.

0: കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് തമിഴ് HD.
1: சீமா தமிழ் எஸ்டியின் இதிராக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் ரஜி. வானதி பேசுறேன், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்லா இருக்கேன் ரஜி. உங்களோட கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
1: நன்றி.
2: காலையில வந்து தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அது ஒரு விஷயம் இல்ல, அது வாழ்க்கை ஃபுல்லா அது தொடர்ந்து வர்றது வந்து அந்த ஞாபகம் கொடுக்கறது தான் வந்து அதுதான் முக்கியம் அப்படிங்கறது. அந்த கவிதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ரஜி.
1: நன்றி.

0: உண்மை தான். அந்த நினைவுகள் வந்து அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அது வெற்றியோ தோல்வியோ இரண்டாவது பட்சம், ஆனால் அதனுடைய நினைவுகள் தான் வாழ்க்கையுடைய ஒரு என்ன சொல்வது, அது அதனுடைய பாதையாக இருக்கும்.
1: அது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கவிதைகளுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி, சொல்லுங்கள் உங்களுடைய கவிதையை நாங்க கேட்போம்.
1: இப்ப கேட்கலாம் படித்ததில் பிடித்த கவிதை. யார் அவன் தடுமாறினால் தாங்குகின்றான், உடைந்தால் தேற்றுகிறான். தடுமாறினால் தாங்குகிறான், உடைந்தால் தேற்றுகிறான். சிரித்தால் மகிழ்கிறான், அழுதால் அணைக்கிறான். சிரித்தால் மகிழ்கிறான், அழுதால் அணைக்கிறான். கோபத்தையும் ரசிக்கிறான், மௌனத்தையும் நேசிக்கிறான். கோபத்தையும் ரசிக்கிறான், மௌனத்தையும் நேசிக்கிறான். பிரிந்தால் துடிக்கிறான். கவியே ஏற்ற காரணமான அவனே என்னவன், கவி ஏற்ற காரணமான அவனே என்னவன். கடல் போல் இருக்கும் உன் மனதில் நான் கேட்பது, கடல் போல் இருக்கும் உன் மனதில் நான் கேட்பது கையளவு காதலை தான், கையளவு காதலை தான். அள்ளி அள்ளி நீ தந்தித்தால், அள்ளி அள்ளி நீ தந்தித்தால் அன்போடு காத்திடுவேன். விழுகின்ற பொழுது உன் மடியிலும், விழுகின்ற பொழுது உன் மடியிலும், எழுகின்ற பொழுது உன் விழியிலும், எழுகின்ற பொழுது உன் விழியிலும் இருத்தல் வேண்டும். இதைவிட வேற என்ன வரம் பெரிதாக இருந்துவிட போகிறது, இதைவிட வேற என்ன வரம் பெரிதாக இருந்துவிட போகிறது. சண்டை போடாமல் இருக்கும் உறவை விட, சண்டை போடாமல் இருக்கும் உறவை விட, எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் பிரியாமல் இருக்கும் உறவு கிடைப்பதே, எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் பிரியாமல் இருக்கும் உறவு கிடைப்பதே இந்த உலகத்தில் பெரிய வரம். நன்றி ரஜி.
0: வாழ்த்துக்கள். இது ஒரு நன்றி தான். வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு. சொல்லுங்கள் என்ன
1: தெரிவு. ஹேராம் படத்திலிருந்து இசையில் தொடங்குதமா என்ற பாடலை விரும்பி கேட்கிறேன்.
0: இசையில் தொடங்குதமா? ஆமாம், அஜய் பாடிய பாடல். நல்லது. நன்றி தொடர்பு இணைந்தமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: இதய ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் குயின்சன்.
1: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கிறீர்கள்?
2: நான் நலமா இருக்கிறேன், நீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்கள், உங்களுடைய கவிதையை கேட்போம். சொல்லுங்க.
2: என்னே என் கண்மணியே, என்னை விட்டு பிரிந்தாயே, கண்ணில் மழை துளிகள், மனதில் பாரம், என் வாழ்க்கையே முடிந்தது போல் இருந்தது இருந்தேன். என் கண்மணி, நீ என்னை விட்டு விலகினாலும் என் வாழ்க்கையில் ஒளி ஏற்றி விட்டுத்தான் பிரிந்தாய். கண்மணியே, உன்னை தன்னாத நாளும் இல்லை, மறந்தாலும் நானும் நான் இல்லை. என்னை நினைத்து, உன்னை நினைத்தே கவியும் வரைகிறேன். நீ எங்கு இருந்தாலும் உன்னுடைய வாழ்த்தும் அன்பும் கிடைக்கும், அதே போல என் ஆசையும் உனக்கு.
1: வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு?
2: கோகுல்லத்தில் செய்த திரைப்படத்தில் கோகுல்லத்தில் கண்ணா கண்ணா.
1: ஆமாம், எஸ்பிபி சித்ரா மற்றும் தேவா பாடிய பாடல். கேட்டு மகிழுங்கள், நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
1: இந்தியராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறேன், நன்றி. உங்களோட கவிதையும் அனைவருடைய கவிதையும் சிறப்பா இருந்தது. அதே போல நீங்கள் இந்த காதலை பற்றி ஒரு வார்த்தை சொன்னீங்கள், காதல் உண்மையில நினைவாக இருக்கும், அதை நாங்கள் எங்கேயுமே அவமதிக்காம நன்னினைவாக வேண்டால் அது எங்களுக்கு போமங்களை ஒரு வளர்ச்சியின் பாதையை கொண்டு போவோம். எனக்கு அப்படித்தான் இருக்கிறது சொல்லிக்கொண்டு நான் வந்து ஒரு நட்பு கவிதான் சொல்றேன். தவமன்றி கிடைத்த வரமே உன் நட்பு, தேடினமினிய உன் தெய்வீக குரலே, தனிமை துயர் தீர்க்கும் அமுதம், அறியாத உள்ளத்தில் உதித்த நம் பேரன்பு, அதனால் தான் என்னவோ யாரேனும் உன் நாமம் உச்சரித்தாலே எண்ணி அறியாமல் என் உதட்டில் புன்னகை தானாய் மலர்ந்துவிடும். தாய்பிள்ளை பாசம் போல் புரியாத உணர்வே, முற்பிறவி ஆன்மாவின் பந்தம் இது என்று இப்பிறவி நெஞ்சத்தில் உண்டு புரிந்தது. கற்பனையில் உன்னை கவியாக வடித்தேன், என் படைப்பின் சொத்தென உன்னை நான் துதித்தேன், கண்முன்னை உன்னை பரம்பொருள் தோன்ற வைத்தான், இதுவே என் ஆன்மாவின் அற்புதம், ஆன்மாவின் அன்பின் அற்புதம். என் கவி வரிகளின் ஆதி மூலமான ஆழ்கடல் முத்து நீயே, உன் நட்பால் நான் நன்னிலை அடைய வேண்டுமென்று படைத்தவன் விரும்பினான், நீயே என் உலகம் வந்த நம்பிக்கையை என்னுள் விதைத்து அன்பு மலையை பொழிய வைத்தான், அதே உலகத்திலிருந்து என்னை பிரித்து என் உள்ளத்திலே சோக வெள்ளத்தை ஊற்றெடுக்க வைத்தான், உன் நட்பை துணையாக கொண்டு இறைவன் என் வாழ்வில் நடத்திய அழகிய நாடகம் இது. ஆறுதல் சொல்ல ஆளுந்து அவன் தந்த தனிமையின் வழி எனக்குள்ளே ஒரு புது மொழியை தந்தது. என் காயங்கள் எல்லாம் கவிதையின் வரிகளாக்கினேன், கலைமகளின் ஆசியால் அற்புத வார்த்தைகள் வரமாய் மிதந்தன. இப்போது புரிகிறது அந்த பரம்பொருள் நிகழ்த்திய மாயம் இது வந்து என்னை எனக்கு அடையாளம் காட்டி ஆக சுதந்த அழகிய தன்னம் இது. அந்த நொடி முதல் இந்த நொடி வரை உன்மேல் துளியும் கசப்பில்லை, உன் நட்பு கருணையின் வடிவம், அதனால் தானே வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட மௌன மொழி பேசும் நம் நட்பு. விழிகள் நோக்காமல் நடக்கும் விசித்திர விந்தையிடு, கால மாற்றத்தால் கடல் நீர் கூட வற்றலாம், அன்பு கடலோ என்றும் வற்றாத ஜீவநதி. உன் உள்ளத்தில் வளர்ச்சியின்றி நன்னீர் நட்பு நதியாய் நம்பிக்கை தந்தாய், என் உள்ளத்தின் வளர்ச்சியின்றி நட்பு நதியாய் நம்பிக்கை தந்தாய், யாரு அறியாவிட்டாலும் உன் தூய நல்லுத்த உள்ளத்தை அறிந்தவன் நான் ஒருவனே, யாரு அறியாவிட்டாலும் உன் தூய நல்லுள்ளத்தை அறிந்தவன் நான் ஒருவனே, இதயத்தில் உன் நட்பை சுமந்து இதய ராகத்தில் உனக்காக கவி படைப்பேன், நாமோ இந்த நொடி கண்களை மூடி புன்னகைப்போம், நம் நட்பை எந்த வஞ்சகம் சூழ்ச்சியும் அழித்துவிட முடியாது, ஆண்டவனின் அருக்கண் பார்வைப்பட்ட வரமான அழகிய நட்பு, நன் நட்பை காத்து துணையாக நிற்பது அந்த பரம்பொருளே. உடனே
1: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
2: நன்றி.
1: சொல்லுங்கள்.
2: அதான் நான் சொல்றேன், நான் வந்து இந்த என்ன திரைப்படம் அந்த ஆட்டோகிராஃப்ல இருந்து கிழக்கே பார்த்தேன் என்ற பாடல், எனக்கு வந்து உண்மையில இந்த அம்மாண்டே ஆசையும், நான் இப்ப அந்த புனிதமா மதிக்கிறவர்களே நான் ஒரு தெய்வ நிறைய அர்த்தம் வச்சு மதிக்கிறேன், அவையிலிருந்தே ஆசைதான் என்ன கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அப்ப காதல் எப்பவும் புனிதமானது வளர்க்குங்க என்று சொல்றது வந்து வைக்கிறேன்.
1: நன்றி. உங்களுடைய பாடல் கேட்ட மகிழுங்கள்.
2: நன்றி.
1: இந்த பாடல் வந்து ரஹ்மானுடைய சேமிப்பில் வைரமுத்துவனுடைய வரிகளில் ஒன்னி மேனனுடைய குரலில்

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 ல இருந்து 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 ல இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: Jiva Jewelers.
3: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD.
4: கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ். மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
5: இது ரகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம், நான் மகன் கழிக்கின்றேன்.
5: வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
6: சொல்லுங்கள்,
5: உங்களுடைய கவிதையை கேட்கலாம், சொல்லுங்கள்.
6: ஓகே. பன்னீர் மலை துளி போல் அவள் இமை கண்ணிமை துளிகள் இதயத்தை வந்து நினைக்க, தவழ்ந்து வரும் குழந்தையின் கைவிரல்கள் அடிமனதின் இதயத்தை வருட, சொல்ல தெரியா துடிக்கும் அன்பு அவள் இதழ்களோடு வழிந்தோட, வெண்ணிலவின் மனதை குளிர் தென்றல் வந்து சொல்லும் இளவின் குளிர் செய்தி போல, அவள் நினைவுகள் வந்து வாழும் கனவு தேசம், ஓசையின்றி வந்து ஆசையாக குடிகொள்ளும் உள்ளத்தில், இதயத்தை உருக்கி வீச வைக்கும் வெப்பக்காற்று, அவளை பார்த்து நிற்கும் மொழிகள் பார்த்து விட்டால் பல மொழிகள் பேசும் இதயங்கள், நட்சத்திரம் போல் மின்னும் நினைவுகள், அவள் வந்து விட்டால் இதயம் நிலா முற்றத்து மல்லிகை போல் வாசம், நேசம் பேசும் அவளோடு பேச துடிக்கும் இதயம், இதழ்கள் அவளுக்காக சொல்ல துடிக்கும் நினைவுகள் 1,000 கோடி. அவ்வளவுதான்.
5: ஆஹா, வாழ்த்துக்கள்.
6: நன்றி, நன்றி, நன்றி.
5: அற்புதமான வரிகள், வாழ்த்துக்கள். சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு?
6: முதல் மலை. என்ன பாடல்?
5: முதல் மலை. ஆமாம், பிரசன்னா பாடிய பாடல். கேட்டு மக்கள் எங்கள் நன்றி,
6: நன்றி, நன்றி, நன்றி. பாடல், நன்றி, நன்றி.
5: இந்த பாடல் பிரசன்னா, ஹரிஹரன் மற்றும் மகதியின் குரல்.

0: ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் சேல் பலரின் வேண்டுகோளுக்கு கிணங்க எதிர்வரும் செப்டம்பர் 23 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள் வெத்திகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர் தரம் நம்பிக்கை நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416 759 2600 416 759 2600.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
3: CMR தமிழ் HD.
2: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
3: தமிழ் HD
2: தமிழ் HD.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: இதிராகம் நிகழ்ச்சியில் இணைந்து கவிதைகளோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4664462222. உங்களுக்கு தரப்படும் 5 பாடல்கள், முதலாவது மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து பேர வச்சாடும் என்ற பாடல், இரண்டாவது என் சுவாச காதல் திரைப்படத்திலிருந்து மனசு குளிருது என்ற பாடல், மூன்றாவது கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திலிருந்து ஆட்டமா தேரோட்டமா என்ற பாடல், நான்காவது ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து எனக்கு எனக்காக என்ற பாடல், மற்றும் ஐந்தாவது இதய கோவில் திரைப்படத்திலிருந்து வானுயர்ந்த சோலையிலே என்ற பாடல். இந்த 5 பாடல்களையும் நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664462222. 5 பாடல்களையும் மீண்டும் ஒருமுறை சொல்லிவிடுகின்றேன். முதலாவது மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து பேரு வச்சாளும் என்ற பாடல், இரண்டாவது என் சுவாச காதல் திரைப்படத்திலிருந்து மனசு குளிருது என்ற பாடல், மூன்றாவது கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திலிருந்து ஆட்டமா தேரோட்டமா என்ற பாடல், நான்காவது ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து எனக்கு எனக்காக என்ற பாடல், மற்றும் ஐந்தாவது இதய கோவில் திரைப்படத்திலிருந்து வானுயர்ந்த சோலையிலே என்ற பாடல். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4664462222.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். நான் பிரசோதன் கேட்கிறேன்.
1: வணக்கம். சொல்லுங்க.
2: வணக்கம். 4-3-5-1-2.
1: நன்றி
2: நன்றி நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ராஜி. நான் காதி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நன்றி. எனக்கு 3-4-5-1-2.
1: 3-4-5-1-2. நன்றி
3: நன்றி நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ராஜி. கோதாஸ். நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். நன்றி. உங்களுக்கு
1: சொல்லுங்க.
4: 4-3-5.
1: நன்றி
4: நன்றி நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: ராஜி நான் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: எனக்கு 3-4-5-1-2.
1: 3-4-5-1-2. நன்றி
5: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம். சிவலிங்கம்.
1: வணக்கம் ஐயா. சொல்லுங்கள்.
6: உங்களை கவிதைக்கு பாராட்டுக்கள்.
1: நன்றி.
6: 3-4-5.
1: நன்றி
6: நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம்.
1: சொல்லுங்கள்.
7: எனக்கு
1: 5-3-1. நன்றி
7: நன்றி.
1: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசியை 4-1-6-4-4-6-2-2-2. 5 திரைப்படங்கள். முதலாவது மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து பேரு வச்சாளும் என்ற பாடல். இரண்டாவது என் சுவாச காதல் திரைப்படத்திலிருந்து மனசு குளிர்து என்ற பாடல். மூன்றாவது கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திலிருந்து ஆட்டமா தேரோட்டமா என்ற பாடல். நான்காவது ஜீன் திரைப்படத்திலிருந்து எனக்கே எனக்காக என்ற பாடல். மற்றும் 5வது இதய கோவில் திரைப்படத்திலிருந்து வான் உயர்ந்த சோலையில் என்ற பாடல். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4-1-6-4-4-6-2-2-2. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம். நான் தெலுங்கு விருதம் கேட்கிறேன் தாங்க ஜி.
1: வணக்கம். சொல்லுங்கள்.
8: 5-4-3-4-3.
1: நன்றி.
8: வாய்ப்புக்கு நன்றி தாங்க ஜி.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம்.
1: வணக்கம். சொல்லுங்கள்.
9: 4-3-5.
1: நன்றி
9: நன்றி. வணக்கம்.
1: ஆமாம், நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4-1-6-4-4-6-2-2-2. இந்த பாடல் RRR திரைப்படத்திலிருந்து அனிருத்தின் குரலில்.

0: மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: இதயராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் குயின்சன்.
1: வணக்கம் குயின்சன், சொல்லுங்க.
2: 5-3-5-3-1-4-2-2.
1: நன்றி
2: நன்றி, வணக்கம்.
1: ஆமாம், உங்களுக்கு திரைப்படம் 5 பாடல்கள். முதலாவது மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து பேரு வச்சாடும் என்ற பாடல். இரண்டாவது என் சுவாச காதல் திரைப்படத்திலிருந்து மனசு குளிருது என்ற பாடல். மூன்றாவது கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திலிருந்து ஆட்டமா தேரோட்டமா என்ற பாடல். நான்காவது ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து எனக்கு எனக்காக என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது இதய கோவில் திரைப்படத்திலிருந்து வானுயர்ந்த சோலையில் என்ற பாடல். இந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க முடிய தொலைபேசி 4164-4462-22.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: இதய ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்ற நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்ல சுகமாக இருக்கிறோம்.
1: நல்லது. சொல்லுங்க, ரெண்டுக்கு என்ன உங்களுடைய தெரிவது?
2: முதலாவது
1: ஒன்று மூன்று ஐந்து. நல்லது, நன்றி.
2: எல்லாம் நல்ல வாழ. நன்றி.
1: நன்றி.
2: நன்றி.
1: ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். முதலாவது மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து பேரு வச்சாலும் என்ற பாடல். இரண்டாவது என் சுவாச காதல் திரைப்படத்திலிருந்து மனசு குளிருது என்ற பாடல். மூன்றாவது கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திலிருந்து ஆட்டமா தேரோட்டமா என்ற பாடல். நான்காவது ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து எனக்கு எனக்காக என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது இதய கோவில் திரைப்படத்திலிருந்து வானுயர்ந்த சோலையில் என்ற பாடல். இந்த ஐந்து பாடல்களையும் நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். இன்னும் சில நிமிடங்களே உங்களுக்காக இருக்கின்றது. அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 416-6-4-4-6-2-2-2. ஒலிக்க இருக்கும் பாடல் கடல் திரைப்படத்திலிருந்து ரகுமானுடைய இசையமைப்பில் மதன் காக்கியினுடைய வரிகளில் சீட் ஸ்ரீராமின் குரலில். அழைப்பில் இருக்கும் நேரை சந்தித்துக் கொண்டு பாடல் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள்.
3: 5-3-1.
1: நன்றி.
3: நன்றி. வணக்கம்.
1: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க முடியும் தொலைபேசியை 4-6-6-4-4-6-2-2-2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: நிகழ்ச்சியில் இணைந்து வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் மூன்றாவது இடத்தை பிடித்த திரைப்படமான மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவனின் குரலில்

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: தமிழ் எஸ்டி நிதியராக்கம் நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திலிருந்து சுவர்ணலதாவின் குரலில்

0: மார்க்கம் மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677200.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
0: சீமா தமிழ் எஸ்டியின் இதய ராகம் நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான இதய கோவில் திரைப்படத்திலிருந்து SPB-யின் குரலில்

ஒழிக்கும் இந்த பாடலுடன் நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமாகிவிட்டது. இதுவரை நேரமும் சிஎம்ஆர் தமிழ் ஸ்டுடியோ இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நலப் பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால், இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

பளிங்கு சிலையே பவள கொடியே குலுங்கி வரும் இடையில் குரலும் சடையில் மயக்கும் மலர் கொடி மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம்

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம்பான் தான் மஞ்சள் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மதிவேன் கண் காவியம்

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணின்

அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல். அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவற விடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333. ஜெயபிரமநாதன், புரோக்கர், ரிமாக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5%
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
2: அனைவருக்கும்
1: ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
2: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
1: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
3: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: உச்சம் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரூ, 416-720-7439 சித்ரா செல்வநாதன்.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 67 வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒளிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: Everything okay, no problem இருந்துச்சுனா
2: பார்களும் க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
0: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
3: 23rd வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளவாடங்கள் பெத்துகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர் தரம் நம்பிக்கை நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது
2: GTA கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் OCRA ஓவர்டியூ டேக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. 4-1-6-4-7-5.

ரமயாரமமானாய வெங்கடேஷாய மங்களம். ஸ்ரீ வைகுண்ட விரத்தாய சுவாமி புஷ்கரிணி தடே ரமயாரமமானாய வெ

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் காஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: Cross Border AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 cents வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ். மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
6: Working for you.
5: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், ஃபைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரூ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன வேளை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழலில் அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay? No problem and dinam.
4: Bar kalam closing da tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
5: Last minute left. Closing day, the brothers, chillat the dang chan.
4: Chillam illa da, Selvam.
5: Chari, chari.
8: Tamilan endru sollada, thalidimirundhen illada, tharaniyai nivellada.
7: Thirukkural, eeradiyal, ulagilandha, deiva pulavanin, kural ketpom.
9: அதிகாரம் 67 வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393, 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் State. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ், 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27-இல், 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
1: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
2: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
1: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407, gtbrokers.ca.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய

0: தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோலிங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775,
3: உலகளந்தவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
5: புதிய
4: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000. 416-489-2000. GTA credit.

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111 6473278111 சகாஜா.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.com. ஜெய பிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
2: இனிய காலை நேர வணக்கத்துடன் சியமாட்ட மலேஷ்டியின் அழகிய காலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: செப்டம்பர் மாதம் 14 திகதி திங்கட்கிழமை காலை 9:01.
0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
2: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: மனத்தியாள
3: செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
4: நாடாளுமன்ற சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர சர்வதேச அமைப்புகளிடம் எழுத்துப்பூர்வ முறைப்பாடுகளை சமர்ப்பித்துக் கொண்டார். பாடப்புத்தகங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள பெறுமதி சேர் வரியை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அருள்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அண்டை மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் மின்வெட்டு குறைவாகவே காணப்படுவதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக போர் தொடர்ந்து தீவிரமடைந்துள்ள நிலையில் இதுவரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க இடைத்தேர்தல் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என ஜனநாயக கட்சி அரசியல்வாதிகள் தெரிவித்துள்ளனர். ஈரானின் கேசம் தீவு அருகே வர்த்தக கப்பல் ஒன்று தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. இதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 4 காயமடைந்துள்ளனர். நாடாளுமன்ற சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர சர்வதேச அமைப்புகளிடம் எழுத்துப்பூர்வ முறைப்பாடுகளை சமர்ப்பித்துள்ளார்.
3: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
2: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 13 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 12 °C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 15 °C, நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 16 °C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 22 °C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 °C காணப்படுகின்றது. நாளை மழை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
6: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

அழகிய காலை பொழுதில் சீமா தமிழேஸ்தியில் 10 மணி வரை தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 10:30 உங்களுடைய வாக்கள் நீங்கள் பதிவிடலாம். மன்னிக்கவண்ணம் 11 உங்களுடைய வாக்களை நீங்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு 11 இடம்பெறும். தொடர்ந்து நீங்கள் 12 மணியிலிருந்து 1 மணி வரை என்றும் கலக்க நிகழ்ச்சியினூடாக வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் சம்பந்தமான பல தரப்பட்ட தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4642 22.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சீமா தமிழ் HD-யில் தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
2: வணக்கம். இந்த அழகிய காலை பொழுதில் உங்கள் இது என்ன பண்ணி நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கின்றேன். என்ன தெரியும்
1: இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: இன்னைக்கு கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல செகண்ட் படத்துல இருந்த அந்த பாடலுக்கு போமா?
1: ஆமாம், கண்டிப்பாக அந்த பாடல் உங்களுக்காக வருகிறது. தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.
1: தேவி ஸ்ரீ பிரசாத்தினுடைய குரலில் ஒலிக்கும் நேரம் 9:07.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நான் மதிப்பை எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நான் நல்லா இருக்கிறேன்.
1: எங்க வேலை இல்லையா, வீட்டு இல்லையா?
2: வீட்டுல தானே இப்ப.
1: வீட்டுல
2: வேலைக்கு போகலாம்.
1: அப்படியா?
2: ஃபேமிலி பிசினஸ் இந்த வழியா இருக்கு.
1: என்ன பாடல் தெரியும்?
2: புல்வழி
1: புல்வழி, சித்ராமாவும் உன்னிகிருஷ்ணனும் பாடிய பாடல். கேட்ட மக்கள், எங்க நாங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
2: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: இனிய கால வணக்கம் ரஜி கோதாஸ்தர். நலமா இருக்கிறீங்களா?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நலமா மகிழ்ச்சியா இருக்கிறேன். நன்றி.
2: என்ன நடைப்பயிற்சியில இருக்கிறீர்களா? இல்லது
3: நடப்பயிற்சி முடிந்து கொண்டிருக்கு.
2: நல்லது. சொல்லுங்கள், இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: எனக்கு வாட்ச்மேன் வடிவேல படத்துல இருந்து கன்னத்தில் கண்ணம் வைக்க ஒத்துப்போ அந்த படக்கத்தும்.
2: ஆமா, எஸ்பிபி மற்றும் சித்ரா பாடிய பாடல் கேட்டு மகிழுங்க. நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
3: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம், காத்து நாதங்க இருக்கிறேன்.
3: எப்படி இருக்கிறீங்க?
4: சுகமா இருக்கும். நல்லா இன்னைக்கு சந்தோஷமா நாள், இந்த மேனேஜ் பிறந்த நாள். நான் திருவாசகத்துல என்னன்னு சொன்னால், அந்த மாணிக்க வாசகர் சிவன் கேட்கிறேன், உனக்கு என்ன வேணும் என்று சொல்லி. அப்ப உண்டும் வேண்டாம் என்று சொல்லி கொண்டு சொல்லுவார், எல்லாத்தையும் வேண்டாம் சொல்லிடாது. அப்ப சொல்லுவார், இந்த அழுதப்புள்ள பால் உடுப்பு எல்லாம் இந்த பண்டிகை என்ன பாதுகாக்கிறேன்டா, பசுவை கண்டு பாக்க கண்டு பாதுகாக்கிற மாதிரி பாக்கணும்.
3: என்ன பாடல் தெரியுது?
4: எங்களை கோமாதான் சொல்லமாத, எங்களை நாங்க கும்பிட கோமாதான். அந்த அந்த தெய்வம் தின்னு மாட்டா கேப்போம்.
3: என்ன பேர் உங்களுடைய மனைவிக்கு?
4: யோகேஸ்வரி.
3: விளங்கவில்லை.
4: யோகேஸ்வரி என காசுநாதன்.
3: ஆமாம், யோகேஸ்வரி அவர்களுக்கு சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக நாங்களும் பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய பாடல் வருகிறது. கேட்ட மக்களுங்கள் நன்றி.
4: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி தாயே.
3: நன்றி. சுசீலாவின் குரலில்

0: உலகம் யாவும் கருணையோடு பெருகி
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
2: வொர்க்கிங் ஃபார் யூ.
1: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
3: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நான் சுகமாக இருக்கின்றேன்.
3: என்ன பாடல் தெரியும்?
4: பாடல் வந்து என்ன செய்யறாங்க அவைய படத்துல இருந்து முந்தி முந்தி விநாயகனேங்கிற பாடல்.
3: தேவாவினுடைய இசையமைப்பில் வந்த பாடல். இன்றைக்கு விநாயக சதுர்த்தி, அதனால் இந்த பாடல.
4: ஆமாம், விநாயகர் சதுர்த்தி, அதனால அவரு வாழ்த்து சொல்லிக்கொண்டு எல்லாரும் வாழ்த்து சொல்லிக்கொண்டு அந்த பாடலை கேட்போம், ஞாபகப்படுத்துவோம் அவரு.
3: கண்டிப்பாக. அப்ப இன்றைக்கு வீட்டுல நல்ல பொங்கல் மோதகம் எல்லாம் இருக்கும் அப்படியா?
4: ஆமா இருக்கும். ஏதாவது விநாயகர் பிடிச்சதா இருக்கும், சாப்பிட்டு சாமி கும்பிட வேண்டியதா.
3: ஆமா நல்லது. பாடல் கேட்ட மக்களுங்க நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
4: சந்திப்போம். நன்றி.
3: நன்றி. மலேசிய வாசுதேவன் மற்றும் அனுராதா ஸ்ரீராமின் குரலில்
5: முந்தி முந்தி.

0: ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் சேல் பலரின் வேண்டுகோள் கிணங்க எதிர்வரும் செப்டம்பர் 23 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள் பெத்துகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர் தரம் நம்பிக்கை நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 மிட்லன் அவென்யூ யூனிட் 2 ஸ்கார்போரோ 416-759-2600
1: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, நான் இங்க பவான் இருக்கேன். எப்படி நீங்கள்?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: சுகமா இருக்கிறோம்.
1: எப்படி இருக்கிறது வென்குவர் காலநிலை?
2: கொஞ்சம் கிளவுடியா இருக்கு,
1: ரகுமானுடைய இசையமைப்பில் ரகுமான் மற்றும் அவர்களுடைய குரூப் இணைந்து பாடிய பாடல்.

0: கிராஸ் போர்டர் ஏஜெட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ். $500 ரெஃபரல் போனஸ். மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
1: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் தேவா, நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கின்றோம். அதிகாலம் கூட குரல கேட்டோம்னா சரியா இருக்கா போகியா இருக்கா?
1: ஆக நன்றி. என்ன பாடல் தெரியும்
2: எனக்கு? இந்த அரசி படத்துல இருந்து இளையராஜா அவர்களிடம் யோசிக்கலாம். அவரு விவசாயத்தை பத்தியான ஒரு பாடல், மணி மணி மணி அந்த பாடல் கேட்போம்.
1: இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, பொங்கல் அப்ப செய்யணும். இப்ப அரிசி இருந்தா தான் பொங்கல் செய்யலாம். அப்படியா?
2: அரிசி இருந்தா தானே இல்லாம செய்யலாம். என்ன சாப்பாடு செய்யறாண்டாலும் அரிசி
1: இருக்க வேணும். அது உண்மைதான். ஆமா
2: ஆமா,
1: நல்லது. உங்களுடைய பாடல் வேணும் தொடர்ந்து சந்திப்போம்.
2: ஆமா, நீங்க மேலத்தே சாப்பாட்டை சாப்பிட்டாலும் சரி, என்ன சாப்பாட்டாலும் சரி, அரிசி நெல்லு மணி வேணும்
1: கண்டிப்பா. நல்லது, சந்திப்போம். நன்றி
2: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்மா, சிவலிங்க, எப்படி? நலமா இருக்குங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நலமா உற்சாகமா உங்களோட நிகழ்ச்சியை கேட்டு சந்தோஷமா இருக்கேம்மா.
1: நல்லது. சொல்லுங்க, என்ன பாடல் தெரியுது
3: இன்னைக்கு? மகா கணபதி அந்த பாட்டை கேட்போம்.
1: அமர்கலம் திரைப்படத்தில் இருந்து வருகிற பாடலா?
3: ஆமா ஆமா.
1: உங்களுடைய பாடலும் பெறும். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி, வாய்ப்பு. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் ரஜி, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் மீரா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நலமாக இருக்கேன். உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நேயர்களுக்கும்
1: நன்றி. உங்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். எல்லா நேயர்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சொல்லுங்கள், என்ன பதிவு?
4: சிந்து பைரவி படத்திலிருந்து மகா கணபதி.
1: சிந்து பைரவி. ஆமா, நீங்கள் இன்றைக்கு என்ன பொங்கல் எல்லாம் செய்கிறீர்களா?
4: நாங்க இருக்கிறது வெளிநாடு. பர்த்டேன்னு வந்துச்சுன்னா சாட்டர்டே சண்டே தானே? பிள்ளையாருக்கும் சாட்டர்டே சண்டே தான்.
1: சாட்டர்டே சண்டே நமக்கு அப்படி என்ன பிள்ளையா இருக்கு அப்படி? நல்லது, நன்றி. நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
4: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் பாஜி, நான் லலித் கேக்குறேன். எப்படி இருக்கு?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் லலித். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நாங்க நல்ல சுகமா இருக்கோம்.
1: ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு.
5: நிகழ்ச்சியோடு
1: இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி. ஒழுக்க இருக்கும் பாடல் நேயர் தேவகுமார் அவர்கள் விரும்பி கேட்ட அரசி திரைப்படத்திலிருந்து இளையராஜாவினுடைய இசையமைப்பில் மிற்றன் மற்றும் கீர்த்தனாவின் குரலில்

கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647713 60 49.

0: இனிய ஒலிகை நுச்சம்மா சிஎம்ஆர் தமிழ் HD.
1: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
4: 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிராக மக்களை அணிதிரட்டும் நடவடிக்கையையும் அமைதி வழியிலான ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் செப்டம்பர் 24ஆம் தேதி முன்னெடுக்கவுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சந்தித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஜால தேசிய பூங்காவின் முதலாம் மற்றும் இரண்டாம் வலயங்களை இன்றிருந்து அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை தற்காலிகமாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நிலவும் வறட்சி காரணமாக முதலாம் மற்றும் இரண்டாம் வலயங்கள் மூடப்படவுள்ளதாக வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ரஞ்சன் மாரசிங்க தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் விநாயகப் பெருமான் அருளால் அனைத்து நற்செயல்களும் இறுதியை நிறைவேறட்டும் என்று முதல்வர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோனை எதிர்வரும் செப்டம்பர் 20ஆம் தேதி செயின்ட் பியர் மற்றும் மிகுலோன் பகுதியில் பிரதமர் மாக்கானி சந்திக்கவுள்ளார். உலக சந்தையில் மீண்டும் இன்றைய தினம் 2% அதிகமான கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. சவுதி அரேபியாவின் முக்கிய எண்ணெய் குழாய் ஒன்று மூடப்பட்டமை, சவுதி அரேபியா மீதான புதிய ஹவுதி தாக்குதல்கள் மற்றும் மத்திய கிழக்கில் கப்பல்கள் மீதான ஈரானிய தாக்குதல்கள் காரணமாக இவ்வாறு சடுதியாக கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிராக மக்களை அணிதிரட்டும் நடவடிக்கையையும் அமைதி வழியிலான ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் செப்டம்பர் 24ஆம் தேதி முன்னெடுக்கவுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சந்தித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.
2: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
1: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 15 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 14 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 15 பாகையிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 16 பாகை செல்சியஸிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 22 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையிலும், வரும் வியாழக்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 17 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
5: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களையும் நீங்கள் 11 மணிக்குள் உங்களுடைய வாக்களை நீங்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு 11 மணியிலிருந்து இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164446222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் சிவலிங்கம் ஐயா விரும்பி கேட்ட அமர்கலம் திரைப்படத்தில் இருந்து ஸ்ரீனிவாசின் குரலில். ஒழிக்கும் இந்த பாடலை தொடர்ந்து உங்களுக்கு 5 திரைப்படங்களும் தரப்படும்.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: சீமாட்டமலேஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் ஐந்து திரைப்படங்கள். முதலாவது அமர காவியம், இரண்டாவது பானா காத்தாடி, மூன்றாவது என்ன சொல்ல போகின்றாய் மற்றும் நான்காவது என்னை அறிந்தால், ஐந்தாவது ரோஜா வென. இந்த ஐந்து திரைப்படங்களையும் நீங்கள் 11 மணிக்குள் நீங்கள் உங்களுடைய வாக்கள் பதிவிடலாம். அழைக்கும் தொலைபேசி எண் 416-464-2222. ஐந்து திரைப்படங்களையும் மீண்டும் ஒருமுறை சொல்லிவிடுகின்றேன். முதலாவது அமர காவியம், இரண்டாவது பானா காத்தாடி, மூன்றாவது என்ன சொல்ல போகின்றாய், நான்காவது என்னை அறிந்தாள் மற்றும் ஐந்தாவது ரோஜா வனம். அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 416-464-2222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம். ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் மீரா அவர்கள் விரும்பி கேட்ட சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜேசுதாசின் குரலில்.

0: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழேஷ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள். முதலாவது அமர காவியம், இரண்டாவது பானா காத்தாடி, மூன்றாவது என்ன செய்ய போகின்றாய், நான்காவது என்னை அறிந்தாள், மற்றும் 5வது ரோஜா வேணாம். இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 11 மணிக்குள் உங்களுடைய வாக்களை நீங்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222. அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் குயின்சன்.
2: வணக்கம் குயின்சன், சொல்லுங்க.
3: என்னை அறிந்தால்,
2: என்னை அறிந்தால் நான்
3: ரோஜா வனம்.
2: இரண்டாவது என்ன திரைப்படம்?
3: ரோஜா வனம்.
2: ரோஜா வனம், 4 மற்றும் 5. நன்றி
3: நன்றி. வணக்கம்.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் நான்மதி.
2: வணக்கம், சொல்லுங்க.
4: இருக்கும்
2: அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ரமேஷ்.
2: வணக்கம், சொல்லுங்க.
5: 5-3
2: என்ன சொல்ல போகின்றார்? நல்லது, நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222. முதலாவது அமர காவியம், இரண்டாவது பானா காத்தாடி, மூன்றாவது என்ன சொல்ல போகின்றாய், 4வது என்னை அறிந்தால், மற்றும் 5வது ரோஜா வென. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் ரஜி, நான் பவான்.
2: வணக்கம், சொல்லுங்க.
6: எனக்கு 5-1.
2: 5-1 அமர காவியா? நல்லது, நன்றி
6: நன்றி.
2: ஆமாம், நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல், நேயர் லலித் அவர்கள் விரும்பி கேட்ட ஜில் என்று ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து, ரகுமானுடைய இசையமைப்பில் நரேஷ் ஐயர் மற்றும் ஸ்ரேயா கோஷலின் குரலில்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: சீம தமிழ்ச்சியின் 10க்கு 10 நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜி. வன்னிக்க வனம் அஞ்சு படத்தையும் சொல்றீங்களா?
3: கண்டிப்பாக. முதலாவது அமர காவியம், இரண்டாவது பானா காத்தாடி, மூன்றாவது என்ன சொல்ல போகின்றாய், நான்காவது என்னை அறிந்தால், மற்றும் ஐந்தாவது ரோஜா வேணாம்.
4: அமரகாவியம் அடுத்தது ரோஜாவனத்துக்கு போடுங்க.
3: ரோஜாவனம் 1-5. நன்றி.
4: ஆமா, நன்றி நன்றி.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள்.
5: அவர் சொன்னதே போலுங்கோ.
3: 1-5. நன்றி
5: நன்றி.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் இல்லைன்னா இது.
3: வணக்கம்,
6: சொல்லுங்க. வணக்கம். முதல்ல காசிநாதன் வைஃபுக்கு பிறந்த நாள வாழ்த்து சொல்லிக்கொண்டு, நாளும் இனி அறிந்தாலும் ரோஜா வேணாமோ.
3: 4 மற்றும் 5.
6: முதலாவது இனி அறிந்தால், இரண்டாவது ரோஜா வேணாம்.
3: நல்லது. நன்றி
6: நன்றி. வணக்கம்.
3: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-4462-22. முதலாவது அமர காவியம், இரண்டாவது பானா காத்தாடி, மூன்றாவது என்ன சொல்ல போகின்றாய், நான்காவது என்னை அறிந்தால், மற்றும் ஐந்தாவது ரோஜா வேணாம். 11 மணிக்கு நீங்கள் உங்களுடைய வாக்கள் பதிவிடலாம். தொடர்ந்து 11 மணியிலிருந்து 12 மணி வரை உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-4462-22. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் ஜில்லா திரைப்படத்தில் இருந்து, டி இமானினுடைய இசையமைப்பில், எஸ்பிபி மற்றும் சங்கர் மகாதேவனுடைய குரலில். அழைப்பில் இருக்கும் நேரை சந்தித்துக் கொண்டு பாடல் கேட்கலாம். வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
7: 4-5. 4 மற்றும் 5.
3: நன்றி
7: நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
3: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் தங்காஜி, நான் கழிவுபுரம் தான் கேட்கிறேன்.
3: வணக்கம், எப்படி இருக்கிறீங்கள்?
8: நான் நல்லா சந்தோஷமா வேலை முடிஞ்சு போட்டு வந்துருக்கேன். எனக்கு வந்து 5-1.
3: 5 மற்றும் 1. நன்றி.
8: பாய்ப்புக்கு நன்றி தங்காஜி.
3: நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-4462-22.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் அடிச்சினம்.
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோட்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
1: 10-10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள். முதலாவது அமர காவியம், இரண்டாவது பானா காத்தாடி, மூன்றாவது என்ன சொல்ல போகின்றாய், நான்காவது என்னை அறிந்தாள், மற்றும் ஐந்தாவது ரோஜா வேணும். இந்த 5 திரைப்படங்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அளிக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4462 2. அழைப்பில் இருக்கும் நேயர் வணக்கம்.
4: வணக்கம்
1: வணக்கம், சொல்லுங்க.
4: உங்களுக்கு நன்றி இந்த கனெக்ஷன் தந்ததுக்கு. காசிநாதனின் மனைவிக்கு இனிய பிறந்த தின வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கோதாஸ்.
1: நல்லது, நன்றி.
4: நன்றி, வணக்கம்.
1: ஆமாம், நீங்களும் இணைந்து உங்களுடைய வாக்களை நீங்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4462 2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் வடக்கரி திரைப்படத்திலிருந்து, விஜய் பிரகாஷ் திவாகர் ஆஜிஷின் குரலில். விவக் மர்வினுடைய இசையமைப்பில் வருகிற பாடல் இருக்கும் நேரை சந்தித்துக் கொண்டு பாடல் கேட்கலாம். வணக்கம்
5: காலை. வணக்கம் ரஜி, நிர்மலா இருக்கிறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க?
5: நலமா இருக்கிறோம். நீங்கள்?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. இன்னைக்கு ஆவணி சதுர்த்தி, நீங்கள் எல்லாம் ஸ்பெஷலா செஞ்சிருப்பீங்க, நிறைய சாப்பாடு எல்லாம்.
5: நன்றி,
1: தொடர்ந்து சந்திப்போம்.
5: வணக்கம்.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: நீங்க காலை வணக்கம்.
1: நல்ல சுகமாக இருக்கின்ற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: எனக்கு பழக்கத்துக்கு வரே இல்ல. எனக்கு 2-3-1-4-5.
1: நன்றி,
6: நன்றி,
1: நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 4462 2.

நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் ஐந்து திரைப்படங்கள், முதலாவது அமர காவியம், இரண்டாவது பானா காத்தாடி, மூன்றாவது என்ன சொல்ல போகின்றாய், நான்காவது என்னை அறிந்தாள் மற்றும் ஐந்தாவது ரோஜா வெனம். இந்த ஐந்து திரைப்படங்களை நீங்கள் 11 மணிக்குள் உங்களுடைய வாக்கள் நீங்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 4642 2 2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் மீண்டும் கோகிலா திரைப்படத்திலிருந்து, எஸ்பிபி மற்றும் ஜானகியின் குரலில்.

உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், you are in good hands with ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழேசியின் பதக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் ஐந்து திரைப்படங்கள். முதலாவது அமரகாவியம், இரண்டாவது பானா காத்தாடி, மூன்றாவது என்ன சொல்ல போகின்றாய், நான்காவது என்னை அறிந்தால், மற்றும் ஐந்தாவது ரோஜாவினம். இந்த ஐந்து திரைப்படங்களை நீங்கள் 11 மணிக்குள் உங்களுடைய வாக்கு நீங்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164642222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் அம்மன் கோவில் கிளக்காளி திரைப்படத்திலிருந்து ஜேசுதாஸ் மற்றும் சித்ராவின் குரலில்.

மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் ஐந்து திரைப்படங்கள், முதலாவது அமர காவியம், இரண்டாவது பானா காத்தாடி, மூன்றாவது என்ன சொல்ல போகின்றாய், நான்காவது என்னை அறிந்தால், மற்றும் ஐந்தாவது ரோஜா வேணும். இந்த ஐந்து திரைப்படங்களை நீங்கள் 11 மணிக்குள் உங்களுடைய வாக்கள் பதிவிடலாம். இன்னும் சில நிமிடங்களே இருக்கின்றது. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 461-6-4-4-6-2-2-2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் முதல்வன் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் ஹரணியின் குரலில்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD.
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ் HD
0: தமிழ் HD.
2: CMRின் மனத்தியால செய்திகள்.
3: மனத்தியால செய்திகள்
4: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
5: பாடப்புத்தகங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள பெறுமதிசேர் வரியை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அருள்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜால தேசிய பூங்காவின் முதலாம் மற்றும் இரண்டாம் வலயங்களை இன்றிருந்து அடுத்த மாதம் 15 தேதி வரை தற்காலிகமாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நிலவும் வறட்சி காரணமாக முதலாம் மற்றும் இரண்டாம் வலயங்கள் மூடப்படவுள்ளதாக வன ஜீவிராசிகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ரஞ்சன் மாரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் இறுதிப்பகுதியில் இந்திய பெருங்கடல் பகுதியில் கடுமையான புயல்கள் உருவாகும் அபாயம் காணப்படுவதாக இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் பணியாற்றும் மருத்துவர்கள், தாதியர்கள் உள்ளிட்ட சுகாதாரத்துறை பணியாளர்களை கனடாவுக்கு ஈர்க்கும் சில நடவடிக்கைகளை சில மாகாணங்கள் முன்னெடுத்து வருகின்றன. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமே எதிர்கால வளர்ச்சியின் முக்கிய அடித்தளமாக இருக்கும் என்றும் அதன் வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடாது என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார்.
3: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: அடர்த்தியான செய்திகளைத் தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 16 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையும் 16 பாகையில் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 15 பாகையிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 16 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 22 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையிலும், வரும் வியாழக்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 17 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் இணைந்து வாக்கு பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான ரோஜா வனம் திரைப்படத்திலிருந்து SPB யின் குரலில்

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165

சிஎம்ஆர் தமிழேஷ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான ரோஜாவனம் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராமின் குரலில்

சிஎம் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான ரோஜா வனம் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபியின் குரலில் ஒழிக்கும் இந்த நேரம் 11:18.

0: இனிய ஒலியின் உச்சமா சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி.
1: தமிழேஸ்டியின் பதக்க பத்த நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான ரோஜா வெனம் திரைப்படத்திலிருந்து ஜுகேந்திரன் குரலில்

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
3: உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான ரோஜாவனம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரனின் குரலில்

புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பதக்க பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான எண்ணெய் அறிந்தாள் திரைப்படத்திலிருந்து ஹரஸ் ஜெயராஜனுடைய இசையமைப்பில் விக்னேஷ் சிவனுடைய வரிகளில் விஜய் பிரகாஷ் கானா பாலாவின் குரலில்

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான என்னை அறிந்தாள் திரைப்படத்திலிருந்து ஹர்ஷ் ஜெயராஜனுடைய இசையமைப்பில் தாமரையினுடைய வரிகளில் சின்மையின் குரலில்

சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111 6473278111 சகாஜா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சினிமா தமிழ் எஸ்டியின் பதக்க பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து ஹரத் ஜெயராஜினுடைய இசையமைப்பில் தாமரையினுடைய வரிகளில் தேவன் மற்றும் தோமஸின் குரலில்

0: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: சிஎம்ஏ தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான என்னை அறிந்தாள் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜனுடைய இசையமைப்பில் தாமரையினுடைய வரிகளில் கார்த்திக்கின் குரலில்

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
3: சிஎம்எட்டமலேஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலாவது இடத்தை பிடித்து வெற்றி பெற்ற திரைப்படமான என்னை அறிந்தாள் திரைப்படத்தில் ஹர்ஷ் ஜெயராஜனுடைய இசையமைப்பில், தாமரையினுடைய வரிகளில் பென்னி டயால் மற்றும் மகதியின் குரலில்

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 67. வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: இன்றும் கலக்கல் நிகழ்ச்சியினூடாக வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் சம்பந்தமான பல தரப்பட்ட தகவல்களை அறிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய தினம் செப்டம்பர் 14 இன்றைய தினம் ஹிந்தி தினமாக கொண்டாடப்படுகின்றது. இந்தியாவின் வட மாநிலங்களில் பெரும்பான்மை மக்களால் பேசப்படும் மொழியாகும். இந்தியாவில் டெல்லி, ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரகண்ட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட் மற்றும் பீகார் போன்ற மாநிலங்களில் பேசப்படுகின்றது. தமிழ்நாடு நீங்களாக பிற மாநிலங்களில் இரண்டாவது மூன்றாவது மொழியாக மும்மொழி திட்டத்தின் கீழ் பயிற்றுவிக்கப்படுகின்றது. இந்தியாவில் 180 மில்லியன் மக்களின் தாய்மொழி இந்தியாகும். சுமார் 300 மில்லியன் மக்களின் இரண்டாவது மொழியாக இந்தி உள்ளது. உலக மக்கள் தொகையில் இந்தி மொழி வந்து பேசுவோரின் இரண்டாவது இடத்தில் உள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இந்திய அரசியல் அமைப்பின் 343 கீழ் மத்திய அரசின் அலுவலக மொழியாக செப்டம்பர் 14 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மத்திய அரசின் அலுவலக மொழிகளில் இந்தியும் ஒன்றாகும். ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 14 அன்று இந்தி தினம் கடைபிடிக்கப்படுகின்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அளிக்கவிருக்கும் பாடல் என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து ஹர்ஷ் ஜெயராஜினுடைய சிம்பிள், தாமரையினுடைய வரிகளில் சுனிதா சாரதி மற்றும் ஹரிஷ்மாவின் குரலில்.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிபிரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: கனடாவின் முதல் முதல் முதல் HD, இது இது தமிழ் HD.
3: வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் பற்றி பார்க்கும் பொழுது, இன்றைய நாள் செப்டம்பர் 14 இதே நாளில் தான் அனைத்து நாடுகள் கலாச்சார ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுகின்றது. அதேபோல் 1886 செப்டம்பர் 14 தட்டச்சு பொறியின் நாடா கண்டுபிடிக்கப்பட்ட நாளும் இன்றைய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் 1917 செப்டம்பர் 14 இதே நாளில் ரஷ்ய அதிகாரப்பூர்வமாக குடியரசான நாளும் இன்றைய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் 1960 செப்டம்பர் 14 இதே நாளில் தான் எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட நாளும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் உலக முதலுதவி தினமாகவும் இன்றைய நாள் கொண்டாடப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அளிக்கவிருக்கும் பாடல் மாறா திரைப்படத்தில் இருந்து, ஜிப்ரானுடைய இசையமைப்பில் சீட் ஸ்ரீராமின் குரலில்.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 2000 4 1 6 4 8 9 2000 GTA கிரெடிட் என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலையண்டு ஒரே பிஸி போல.
3: GTA 25 வருட சேவை ஆண்டி திருச்செல்வம் 4 1 6 4 1 9 2 3 0 0 புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை விரைவான அப்ரூவல் குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன் யூ டு கனடா ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம் இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 4 1 6 4 1 9 2 3 0 0.
4: வரலாற்றின் இன்றைய நிகழ்வுகள் பற்றி பார்க்கும் பொழுது இன்றைய நாள் செப்டம்பர் 14 2003 ஸ்வீடனில் இடம்பெற்ற மக்கள் வாக்கெடுப்பில் ஜூரோன் ஆணையத்தை ஏற்றுக்கொள்ளும் தீர்மானம் நிராகரிக்கப்பட்ட நாளும் இன்றைய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் இதே நாளில் 2003 ஐரோப்பிய ஒன்றியத்தில் எசித்தானியா இணைவதற்கு அந்நாட்டின் இடம்பெற்ற பொது வாக்கெடுப்பில் அங்கீகாரம் வழங்கப்பட்ட நாளும் இன்றைய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் 2005 செப்டம்பர் 14 இதே நாளில்தான் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியை ஆரம்பித்த நாளும் இன்றைய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒலிக்கவிருக்கும் பாடல் முதல்வன் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஸ்வர்ணலதாவின் குரலில்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

PhD. இன்றைய தினம் வந்து முதல்வர் விஜய் முன்னிலையில் தமிழ்நாட்டிற்கு சுமார் 12,300 கோடி மதிப்பீட்டில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பிரித்தானியாவிற்கு சென்றுள்ளார். அங்கு லண்டன் வாழ் தமிழர்கள் முதலமைச்சர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்நிலையில் இன்று முதல்வர் விஜய் முன்னிலையில் தமிழ்நாட்டில் சுமார் 12,300 கோடி மதிப்பிலான 4 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன. சமவர்த்தன மதர்ஷன் இன்டர்நேஷனல் லிமிடெட் நிறுவனம் அதன் ஐரோப்பா மற்றும் இங்கிலாந்தை சேர்ந்த கூட்டு நிறுவனங்களுடன் இணைந்து வழிகாட்டி நிறுவனங்களுடன் தமிழ்நாட்டில் சுமார் 11 கோடி முதலீட்டில் வடிவமைப்பு, பொறியியல், உற்பத்தி, கூட்டமைப்பு மற்றும் தளபாட வசதிகள் ஆகிய துறைகளில் சுமார் 7,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கி கூடுமென்ற வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.

0: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
1: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
0: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 GT Brokers.ca.

0: കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് തമിഴ് HD.
1: இன்றைய தகவல் அடிப்படையில் தமிழ் மக்களின் பிரதிநிதியாக நாடாளுமன்றம் சென்று தற்பொழுது அவர்களையே ஏமாற்றும் வகையில் செயற்பட்டு வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நாமல் ராஜபக்சவிற்கு கார் சாரதியாக கூட இருப்பேன் என மேடையில் பேசியிருப்பது தமிழ் மக்கள் மத்தியில் தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளதாக விமர்சனங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை, காணி சுவீகரிப்பு, காணாமல் ஆக்கப்பட்டோர் போன்ற தமிழர்களின் வரலாற்றில் மோசமான நிலையை ஏற்படுத்தியவர்களாக கருதப்படும் ராஜபக்சக்களை போற்றும் நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ஜுனா செயற்படுகின்றார். இந்த செயற்பாடு தமிழ் மக்களுக்கு இதுவரை காலமும் போராடி வரும் தலைவர்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பணத்திற்காகவும் பதவிக்காகவும் இது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களால் தமிழ் மக்களுக்கான நீதி எவ்வளவு காலம் கடந்தாலும் கிடைக்காது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மையாக இருக்கின்றது. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் பல வருடங்கள் கடந்தும் தங்களது உறவினர்களின் நிலை குறித்து அறிந்து கொள்வதற்காக பல்வேறு வழிகளில் போராடி வருகின்றனர். எனினும் இதுபோன்ற அரசியல் தலைவர்கள் மக்களுக்காக செயற்படுவதாக கூறிக்கொண்டு சுய லாபம் அடைந்து வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.

உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

நிகழ்வு அடிப்படையில் செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்தில் ஐக்கிய நாவின் தலையீடு இருப்பதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார். செம்மணியில் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட கிருஷாந்தி வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட இராணுவ கேப்ரல் ஸ்ரீலங்கா அரசை நம்பாத காரணத்தினால் 600 வரையானவர்களை புதைக்கப்பட்டதாக சாட்சியம் வழங்கினார் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை உள்ளக விசாரணையை எதிர்க்கின்றோம். செம்மணி புதைக்குழி விவகாரத்தை ஐக்கிய நாவு பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்து இடம்பெற்ற மாபெரும் மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், 1999 பாடசாலை மாணவியான கிருஷாந்தி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட வழக்கில் செம்மணி பகுதியில் கடமையில் இருந்த இராணுவ கோப்பரர் ஒருவர் கொலை குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகின்றது.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.

பாடலுடன் நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமாகிவிட்டது. இதுவரை நேரமும் சிஎம்ஆர் தமிழ் எஸ்தியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.காமில் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரமநாதன் புரோக்கர் ரிமாக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
1: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதலழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை பெய்யும். அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசக்கூடும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalam closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kondirukkindirgala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: எதிர்வரும் செப்டம்பர் 23 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள், பெட்டுகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர், தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600.
8: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
9: Working for you.
8: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
9: Working for you.
10: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
11: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
12: நோ நோ நோ.
13: முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

0: 507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ. 416-720-7439. சித்ரா செல்வநாதன். வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000. 416-489-2000. GTA Credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா
2: நினைத்தது போல திருமணமா பிறந்தநாள் கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்
2: அழகான பால்ரூம்ஸ் உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்
4: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 குணா இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன
5: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும் அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷன் இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு
4: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca
6: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும் ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049
7: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நிவல்லடா
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
9: அதிகாரம் 67 வினை திட்பம் எண்ணிய எண்ணியாங்கு

சுபம் எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துபம் எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஓட்டோ.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விஷட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இடோபிகோ,
1: 416-746-27.

0: ஜி, இப்ப ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோள்.

0: Keep listening to CMR Tamil HD.
1: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். And you're listening to 101.3 Tamil HD, கனடாவுடன் முதல் 24 hours Tamil HD ரேடியோ. Enjoy.

0: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் காலை நேர ஒளிபரப்பு. நேர்கள் இப்பொழுது முதல் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் காலை மாலை நேர ஒளிபரப்பு, மாலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கலாம். இப்பொழுது முதல் 9 மணி வரை எங்களது நிகழ்ச்சிகள் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றன. வழமை போல் 5 மணி தொடக்கம், 6 மணி வரை நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை இனிமையான பாடல்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து நீங்கள் சரியாக 6 மணி தொடக்கம், 7 மணி வரை திரை இலக்கிய சாகர சங்கமம் கீத சங்கம நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். கீத சங்கம நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான பாடல்கள், அந்த பாடல்கள் தொடர்பான ராகம், தாளம், பல்லவி, அத்தனை விடயங்களும் அக்குவேர் ஆணிவேராக அவை பற்றிய சிறப்புகள் அந்த பாடல்களில் பாடகர்கள், பாடகிகள், பாடலாசிரியர்கள், இசையமைப்பாளர் அந்த பாடலில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்று உங்கள் மனதை தொடும் வகையில் அந்த நிகழ்ச்சி பல வருடம் இப்போது 2வது வருட திலே காலடி வைத்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. உங்களது ஏகோபித்த அமோக வரவேற்புடன் அதனைத் தொடர்ந்து 7 மணி தொடக்கம், 8 மணி வரை நீர்கள் வழமை போல் எங்களது நிகழ்ச்சியில் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் இடம் இணைந்திருக்கலாம். திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் எப்படி என்றால், நாங்கள் பாடல்கள் கொண்டு வருவோம், 6 பாடல்கள், குறைந்தது 6 பாடல்கள் கொண்டு வருவோம். அந்த பாடல்கள் உங்களுக்கு விரும்பிய பாடல்கள் எவை என்பதை நீங்கள் தெரிவு செய்யலாம். 6, 7, 8 என்று பாடல்கள் இடம்பெறலாம். ஏதாவது 2 பாடல்களை நீங்கள் தெரிவு செய்ய முடியும். அதனைத் தொடர்ந்து நீங்கள் 8 மணி தொடக்கம், 9 மணி வரை உங்கள் அபிமானம் பெற்ற நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். இப்பொழுது முதல் அலையுங்கள் 416-644-6222. இன்று செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஒரு மாலை பொழுதில் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். அது மட்டுமல்ல, இன்று பிறந்த தினம் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகின்ற நேர்கள் அத்தனை பேருக்கும் எங்களது இனிய திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களையும் தெறிவித்துக் கொண்டு இந்த மனத்தியாலத்தின் செய்தி அறிக்கையுடன் இணைந்திருப்போம்.
1: மனத்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News. நாடாளுமன்ற சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர சர்வதேச அமைப்புகளிடம் எழுத்துப்பூர்வ முறைப்பாடுகளை சமர்ப்பித்துக் கொண்டார். பாடப்புத்தகங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள பெறுமதி சேர் வரியை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அண்டை மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் மின்வெட்டு குறைவாகவே காணப்படுவதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக போர் தொடர்ந்து தீவிரமடைந்துள்ள நிலையில் இதுவரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க இடைத்தேர்தல் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என ஜனநாயக கட்சி அரசியல்வாதிகள் தெரிவித்துள்ளனர். ஈரானின் கேசம் தீவு அருகே வர்த்தக கப்பல் ஒன்று தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. இதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 4 காயமடைந்துள்ளனர். நாடாளுமன்ற சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர சர்வதேச அமைப்புகளிடம் எழுத்துப்பூர்வ முறைப்பாடுகளை சமர்ப்பித்துக் கொண்டார். பாடப்புத்தகங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள பெறுமதி சேர் வரியை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அண்டை மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் மின்வெட்டு குறைவாகவே காணப்படுவதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக போர் தொடர்ந்து தீவிரமடைந்துள்ள நிலையில் இதுவரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க இடைத்தேர்தல் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என ஜனநாயக கட்சி அரசியல்வாதிகள் தெரிவித்துள்ளனர். ஈரானின் கேசம் தீவு அருகே வர்த்தக கப்பல் ஒன்று தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. இதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 4 காயமடைந்துள்ளனர். நாடாளுமன்ற சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர சர்வதேச அமைப்புகளிடம் எழுத்துப்பூர்வ முறைப்பாடுகளை சமர்ப்பித்துள்ளார். பாடப்புத்தகங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள பெறுமதி சேர் வரியை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என
2: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், நான் உங்கள் மனோ பேசுகிறேன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD, உலகின் முதல் தமிழ் HD.

நேர்கள் சுயமார் தமிழ் எஸ்டியின் மாலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். அலையுங்கள் 416-644-6222. இப்பொழுது இன்றைய நாளின் காலநிலை வானிலை நிலைமை பற்றி நோக்குவோம். டொரண்டோ பெரும்பாக வானிலை என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். நேர்களே, தற்போது டொரண்டோ பெரும்பாகத்தின் வெப்பநிலை மழை வீழ்ச்சி தகவல்களுடன் இணைந்திருப்போம். 19 °C வெப்பநிலை நிலவுகின்றது. இரவு பொழுது வெப்பநிலை 14 °C வரை வீழ்ச்சியடைய இருக்கின்றது. காற்று மணிக்கு 12 km வேகத்தில் வடமேற்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது. இதன் வேகம் மேலும் அதிகரிக்கலாம். 27 °C வரை 27 km வரை மணிக்கு 27 km வரை வீசலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, நாளை 15 ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் பொழுது வெப்பநிலை 24 °C, இரவு பொழுது வெப்பநிலை 19 °C. மெல்ல மெல்ல இரவு வெப்பநிலைகள் வீழ்ச்சியடைந்த வண்ணம் இருக்கின்றன. வருகின்ற 12 வெள்ளிக்கிழமை 18 ஆம் தேதி வெப்பநிலை 12 °C செல்கின்றது. இரவு பொழுது வெப்பநிலை நாளை சில வேளைகளில் 60% மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்புகள் ஆங்காங்கே தென்படுகின்றன. புதன்கிழமை வானம் ஓரளவு பிரகாசமாக தென்படும். வியாழன் மீண்டும் மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்புகள் தெரிந்தாலும் வெள்ளிக்கிழமை மீண்டும் வானம் பிரகாசமாக தென்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் நேஷ்டியின் மாலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்க நேரம். இப்பொழுது முதல் நேர்கள் உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு மகளெல்லாம் அழையுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக நேர்கள் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளெல்லாம். அது மட்டுமல்ல நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் வளமை போல் இன்றும் திரை இலக்கிய சாகர சங்கமம் கீத சந்தங்கள் நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. 7 மணிக்கு திரை இசை தேர்வு நிகழ்ச்சிகளும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, நில் பதில் சொல் நிகழ்ச்சி, உங்கள் அபிமானம் பெற்ற உங்களுக்கான நிகழ்ச்சி நில் பதில் சொல் நிகழ்ச்சி, தேடலும் தெளிவும் தருகின்ற பரிசுவை கதம்ப நிகழ்ச்சியாக ஒளிந்த வண்ணம் இருக்கின்றது. அது ஏகோபித்த வரவேற்பை பெற்றிருக்கின்றது. பல நேர்களும் பல்வேறு பிரதேசங்களிலிருந்து இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு தங்களது பல்வேறு விதமான கருத்துக்களை வழங்கி இந்த நிகழ்ச்சியை ஊக்குவித்து வருகின்றார்கள். நீங்களும் இணைந்து கொண்டு அந்த நிகழ்ச்சிகளில் எங்களது வினாக்கள் மற்றும் விடைகளுடன் இணைந்திருக்கலாம். வருகின்ற 4 மணி பொழுதுகளும் இனிய பொழுதாக மாற இருக்கின்றன. வளமை போல் எங்களது தொலைபேசி இலக்கங்களுடன் நேர்கள் இணைப்பில் இருக்கலாம்.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம்
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் போயிட்டு.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
0: நேரம் 5:11 நிகழ்ச்சியில் முதலாவது நேரை நாங்கள் இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். முதலாவது நிகழ்ச்சியில் முதலாவது நேர் வணக்கம்.
4: மாலை வணக்கம் வாசமா சுதா, எப்படி இருக்கீங்க?
0: மாலை வணக்கம் சுதா, நலம், நன்றி.
4: எனக்கு வந்து மண்ணுக்குள் வைரம் நினைக்கிற படம் ஞாபகம் இல்ல, ரோஜாவை தாளாட்டும் தென்றல் அந்த பாட்டு.
0: ரோஜாவை தாளாட்டும் தென்றல் நினைவெல்லாம் நித்யா,
4: நினைவெல்லாம் நித்யா, சாரி,
0: என்ன மண்ணுக்குள் வைரம் தேறிய
4: இந்திர பாட்டா, அது இதோட இதில் சேர்ந்து அந்த பாட்டு. ஓகே
0: சார்,
4: நன்றி.
0: நன்றி. பாடல் ஒலிக்கும் நிகழ்ச்சியில்
5: என்னமானிலா சுபதியின் வெட்டிங் வருதுல்லே.
6: ஓமண்ணா அண்ணியும் வரணும்ன்றவர்.
5: அப்ப ரெண்டு லேடிஸும் அங்க போறதா பிளான்?
6: வேற எங்க, அக்ஷர் ஃபேஷனுக்கு தான் பிரம்மாண்டமான ஷோரூம் அண்ணா. அங்க போனா சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி இல்ல இருக்கு.
7: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
0: நேர்களை, இப்பொழுது கனடாவின் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலியாகி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. கனடாவின் அல்பர்ட்டா மாகாணத்தில் உள்ள எட்மெண்டன் நகரின் தென்மேற்கு பகுதியில் பெண்ணையும் குழந்தையையும் சுட்ட 36 நபரை காவல்துறையினர் சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையில் டான்ஸ்வேல் டிரைவ் மற்றும் 45th அவென்யூ பகுதிக்கு அருகில் உள்ள வீடு ஒன்றிற்கு துப்பாக்கியுடன் நுழைந்த அந்த நபர் அங்கிருந்த பெண்ணையும் ஒரு குழந்தையையும் சுட்டதாக எட்மெண்டன் காவல்துறைக்கு அவசர தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இது அல்பர்ட்டாவில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு தொடர்பான தகவல்.

0: அந்த பாடல் எஸ்பிபி ஜானகி குரலில் சுதா விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் 5:18.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் groceries.ca 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
3: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். உங்களை இதை கேட்டோடனே மங்கையரசி இல்ல சங்கீதம் படிச்ச ஞாபகம்
0: சங்கீதத்துக்கு போட்டு
1: இல்ல அந்த ஞாபகம் டக்குன்னு வந்துச்சு எனக்கு. நல்லா நல்லா இருந்தது, நல்லா இருக்குது, போடுங்க கொஞ்ச நேரம் கேப்போம். நான் இன்றைக்கு கரகாட்டம் கரப்படத்திலிருந்து முந்தி முந்தி விநாயகனே அந்த பாடல் கேட்கலாமா?
0: நன்றி. இது என் நேர்ச்சி. ஆமாம் நேர்களை, இப்பொழுது முதல் நேர்கள் உங்கள் பாடல்களை தொடர்ச்சியாக கேட்டு மகளெல்லாம். இந்தோனேஷியாவின் ஜாவா கடலில் ஞாயிற்றுக்கிழமை என்று ஒரு மோசமான சம்பவம் நடைபெற்றது. நேர்கள் எல்லோரும் எங்களது செய்திகளில் கேட்டிருப்பீர்கள். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் தமிழ் ஹெச்டி செய்திகளில் தொடர்ச்சியாக ஒளிபரப்பிக் கொண்டிருந்தோம். இந்தோனேஷியாவின் ஜாவா கடலில் ஞாயிற்றுக்கிழமை என்று மோசமான வானிலையால் படகொன்று கவிழ்ந்ததில் காணாமல் போன குறைந்தது 125 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக அந்த செய்திகள் வெளியிட்டன. படகு கடைசியாக இருந்ததாக கருதப்படும் பகுதியை சுற்றி தேடுதல் பணி விரிவுபடுத்தப்பட்ட நிலையில் குறைந்தது 108 பேர் மீட்கப்பட்டது. மேலும் 6 பயணிகளின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன என்றும், 240 மேற்பட்ட பயணிகளுடன் சென்ற அந்த படகு கிழக்கு ஜாவாவில் உள்ள சுரபாயாவிலிருந்து போர்னியோ தீவில் உள்ள தென் ஹலிமெண்டன் தீவில் உள்ள ஹலிமெண்டன் மாகாணத்தின் பஞ்சார் மாசின் நகருக்கு சென்று கொண்டிருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இந்தோனேஷியாவில் பொதுவாக இவ்வாறான படகு சேவைகள், படகு மூலமான சேவைகள் மிக அதிக அளவில் நடைபெறுவதுண்டு. உலகில் பல்வேறு நாடுகளில் இந்த படகு சேவைகள் மிக அபாயகரமான சூழ்நிலையில் இடம்பெற்று வருகின்றன. உலகத்தில் படகு சேவைகள் மூலம் அதிக தீவுகளை கொண்ட நாடுகள் இந்த படகு சேவைகளை அதிகமாக பயன்படுத்துகின்றன. இப்போது எங்களது இலங்கையை எடுத்துக்கொண்டால், இலங்கையில் யாழ்த்தீபகற்பன், நெடுந்தீவு இப்படி பல பிரதேசங்களுக்கான படகு சேவைகள் அடிக்கடி இடம்பெறுவதுண்டு. இந்தோனேஷியா உலகத்தில் மிகப்பெரிய தீவுகளை கொண்டிருக்கக்கூடிய நாடு. 4 பெரிய தீவுகள், பிரதான தீவுகள் ஜாவா, சுமாத்ரா, போர்னியோ என்று சொல்லி, அந்த ஹலிமெண்டன் என்று சொல்லி பல தீவுகளை கொண்டிருக்கக்கூடியது இந்த இந்தோனேஷிய தீவுகள். 13,000 மேற்பட்ட தீவுகள் நேர்களே, பல தீவுகள் என்று கொஞ்ச நெஞ்ச தீவில் 13,000 மேற்பட்ட தீவுகள். அதேபோல் அதிக படகு சேவைகளால் போக்குவரத்தை மேற்கொள்ளுகின்ற நாடுகளின் பட்டியலில் ஆசிய நாடுகளில் வங்காளதேச நாடும் மிக முக்கியம் பெறுகின்றன. வங்காளதேச நாடு படகு சேவைகளை, இப்போ இந்தோனேஷியா கடல்களில் இந்த படகு சேவை நடைபெறுகிறது. வங்காளதேசத்தில் நதிகள் ஊடாக இந்த படகு சேவை மிக அதிக அளவில் நடைபெறுகிறது. ஏனென்றால் வங்காளதேசம் இருக்கின்ற இடமே ஒரு கழிமுக பகுதி, கங்கை கழிமுக பகுதியில் தான் அது அமைந்திருக்கின்றது. அதன் காரணமாக படகு சேவைகள் தான் அந்த நாட்டு மக்களது பிரதான போக்குவரத்து ஆதாரங்களாக விளங்குகின்றன. இதன் காரணமாக இந்தோனேஷியாவில் அடிக்கடி படகு விபத்துக்கள் இடம்பெறுவதுண்டு. இதற்கு மேலாக இந்தோனேஷியாவிலிருந்து அவுஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு படகு மூலம் குடியேற்றக்காரர்கள் அதிகம் இடம்பெயர்ந்து செல்லுகின்ற செயலும் அதிகம் இடம்பெறுகின்றது. இதன் காரணமாகவும் இவ்வாறான படகு விபத்துக்கள் அந்த நாடுகளில் அடிக்கடி இடம்பெறுவதுண்டு. இப்போது அண்மையில் தான் கரகட்டோவா எரிமலை சுண்டா நீரிணையில் வெடித்து மிகப்பெரிய அனர்த்தங்கள் அங்கு நிகழ்ந்தது. அந்த ஜாவா சுமாத்ரா தீவுகளுக்கு இடையில் காணப்படுகின்ற சுண்டா நீர்ணையில் ஏற்பட்ட அந்த கரகட்டோவா எரிமலை அபாயத்திலிருந்து இன்னும் மக்கள் மீளாத நிலையில் இப்படி ஒரு அனர்த்தம் அங்கு ஏற்பட்டிருப்பது இந்த ஆவணி சதுர்த்தியை இந்தோனேஷிய மக்களும் மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள். இன்று ஆவணி சதுர்த்தி, உலகெங்கிலும் வாழ்கின்ற இந்துக்கள் ஆவணி சதுர்த்தியை கொண்டாடுகின்றார்கள். ஆவணி சதுர்த்தி நாளில் விநாயகப் பெருமானின் மண்ணாலான உருவங்களை, சிலைகளை கொண்டு சென்று கடலில் கரைத்தார். ஏன் கடலில் கரைக்கின்றார்கள் என்றால், நீருக்கு நிலத்தின் மீது ஆசை. அந்த நீருக்கு நிலத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசையை அவர்கள் அவ்வப்போது தீர்த்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் கடல் பொங்கிவிடும். கடல் பொங்கி வந்து நிலப்பகுதிகளை கபலீகரம் செய்துவிடும் என்ற ஒரு ஐதீகத்தில்தான் இந்துக்கள் அந்த காலம் தொடக்கம் ஆவணி சதுர்த்தி காலத்தில் விநாயகர் பொதுவாக உலகத்தை சுட்டு காட்டுகின்ற ஒரு தெய்வமாக போற்றப்படுவார். இந்துக்கள் மத்தியில் உலகமும் விநாயகரும் உண்டு, பூமிதான் விநாயகன் என்றுதான் இந்துக்களது மரபு. அதனால் பூமியை கொண்டு சென்று கடலினுள் கரைத்தல், கடலினுள் கொட்டுதல், இதன் மூலம் கடல் தனது ஆசையை அடக்கிக் கொள்ளும் என்பதற்காகத்தான் இவ்வாறு செய்வார்கள். இவ்வாறு கடல் பொங்கி வரக்கூடாது, கடல் அனர்த்தங்கள் இடம்பெறக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வழிபாடு மேற்கொள்ளப்படுகின்றது.

அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் மனோ மற்றும் சித்ரா குழுவினர் குரல்களில் இது என் விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் 5:28 நேர்கள் சிஎம்ஆர் தமிழிஸ்டின் மாலை நேர ஒளிபரப்பு தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நேர் இணைகின்றார். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், மகன் வைக்கின்றேன்.
0: மகன் சொல்லுங்கள்.
1: உங்களுக்கு அழகிய மாலை வணக்கங்கள் வாசன்.
0: மாலை வணக்கம்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: வணக்கம், நான் உங்கள் மனோ பேசுகிறேன்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD, உலகின் முதல் தமிழ் HD.
4: நேர்களை, ஐரோப்பிய ஒன்றிய சமூகம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 27 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்கின்றன. பெல்ஜியத்தின் தலைநகரம் பிரசல்ஸில் அதன் தலைமையகத்தை கொண்டு இயங்கி வருகின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளில் ஒன்றாக இந்த ஐரோப்பிய பொருளாதார சமூகம் என்பது விளங்குகிறது. எப்படியான அமைப்பு என்றால், பிராந்திய கூட்டுக்கள் என்றால், ஒவ்வொரு பிராந்தியமும் தங்களது பிராந்தியத்தை வலுப்படுத்தும் நோக்கில் தமது நாடுகளுக்கிடையில் நட்புறவை மேற்கொண்டு ஒரு ஒத்துழைப்பு அமைப்பை, பொருளாதார சமூக மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு அமைப்புகளை உருவாக்கி வைத்திருக்கின்றன. அதில் ஒன்று மிகப்பெரிய அமைப்பாக இருக்கக்கூடியது இந்த ஐரோப்பிய யூனியன் என்று அழைக்கப்படுகின்ற ஐரோப்பிய பொருளாதார சமூகம். இப்போது இவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். தாம் கனடாவில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கிய அமைப்பான ஐரோப்பிய நாடாளுமன்றம் கனடாவின் தலைநகரில் ஒரு கிளை அலுவலகத்தை திறக்கவிருப்பதாகவும், இதன் மூலம் 27 உறுப்பு நாடுகளை கொண்ட இந்த அமைப்பிற்கும் கனடாவுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்த இது நடவடிக்கை எடுக்கும் என்றும், ஐரோப்பாவும் கனடாவும் ஒரே மாதிரியான விழுமியங்கள் மற்றும் நலன்கள் மற்றும் விதிகளை அடிப்படையாக கொண்ட சர்வதேச ஒழுங்குமுறை மீதான அர்ப்பணிப்பு ஆகியவற்றை பகிர்ந்து கொள்கின்றன. ஒட்டாவாவில் அமையவுள்ள எங்களது புதிய அலுவலகம் இந்த நட்புறவை நாடாளுமன்றங்களுக்கு இடையிலான இன்னும் ஒரு நெருக்கமான ஒத்துழைப்பாக மாற்றும் என்று ஐரோப்பிய நாடாளுமன்ற தலைவர் ராபர்ட்டா மெட்சோலா திங்களன்று வெளியிட்ட செய்தி குறிப்பில் தெரிவித்திருக்கின்றார். இந்த செய்தி குறிப்பின்படி, இத்தகைய அலுவலகம் அமையவுள்ள 10வது நகரமாக ஒட்டாவா திகழும் என்று, மேலும் நியூயார்க் மற்றும் வாஷிங்டனுக்கு அடுத்தபடியாக வட அமெரிக்காவில் இது 3வது நகரமாகும் என்றும், ஐரோப்பிய ஒன்றியத்தை உருவாக்கும் நாடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு பிரதிநிதித்துவ அமைப்பே இந்த நாடாளுமன்றமாகும் என்றும், ஒட்டாவாவில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்கனவே ஒரு தூதரகம் இருப்பதாகவும், ஆனால் அது ஐரோப்பிய ஆணையத்தால் நிர்வகிக்கப்படுகிறது என்றும், இந்த ஆணையம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிர்வாக பிரிவாக செயல்படுவதுடன் நாடாளுமன்றத்திலிருந்து தனித்து இயங்கக்கூடிய அமைப்பாகவும் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அவ்வாறு வருகின்ற போது ஐரோப்பிய பொருளாதார சமூகத்துடன் கனடா நெருக்கமான உறவுகளை பேணுவதற்கு மிகச்சிறந்த வாய்ப்பாக இது அமையும் என்றும், ஏற்கனவே இவ்வாறு ஐரோப்பிய நாடாளுமன்ற அலுவலகம் பல நாடுகளில் இயங்கி வருகிறது. குறிப்பாக ஆப்பிரிக்க யூனியனின் பெயரில் அடிசபாபா, எதியோப்பியாவின் தலைநகர் அடிசபாபாவில் இவ்வாறான ஒரு அலுவலகம் இயக்குகின்றது. ஆசியான் அமைப்பு நாடுகளின் பெயரில் ஆசிய கூடு, ஆசியான் அமைப்பு தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பின் பெயர் ஜகார்த்தா. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் ஒரு அமைப்பு, ஒரு அலுவலகம் இயங்கி வருகிறது. அதேபோல் உக்ரைனின் சார்பாக கீவில், அதன் தலைநகர் கீவிலும், இங்கிலாந்தில் லண்டன், ஏனென்றால் இங்கிலாந்து இப்போது ஐரோப்பிய பொருளாதார சமூகத்தில் இல்லை, ஆகவே இங்கிலாந்தில் லண்டனில், ஐக்கிய ராஜ்யத்தில் லண்டனிலும், அதேபோல் ஐக்கிய அமெரிக்காவில் நியூயார்க், லத்தீன் அமெரிக்க நாடுகளில் பனாமா சிட்டி, இப்படி பல்வேறு நாடுகளிலும் இந்த ஐரோப்பிய பொருளாதார சமூகத்தின் நாடாளுமன்ற அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. திரானாவில் ஒன்று இயங்குகின்றது, வாஷிங்டன் டிசியில் ஒன்று இயங்குகின்றது என்று பல இடங்களில் இயங்கி வந்தாலும், இப்பொழுதுதான் கனடாவில் இந்த அலுவலகத்தை திறக்கின்ற பணி இடம்பெற்று வருகிறது. இது கனடாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான நெருக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் என்று நம்புகின்றார்கள்.

0: அது பிரபு தேவாவின் டபுள்ஸ் திரைப்படத்தில் உன்னிகிருஷ்ணன், ஹரிணி ஆகியோரது குரல்களில் மதன் விருப்பத்தில் பாடல் ஒலித்தோம். இந்த நேரம் சரியாக 5:39.
1: கிராஸ் போர்டர் ஏஜெட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70% வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 miles, வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்
3: மாலை. வணக்கம் சாரா.
0: சாரா மாலை வணக்கம். பாருங்க
3: எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல நலம். நீங்கள் நலமா சாரா?
3: நலமா இருக்கின்றேன்.
0: என்ன பாடல்?
3: எனக்கு அளவு நாடே அசந்து நிற்கும் அந்த பாட்டு.
0: அழகியா பாடல் ஒழிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு சாரா.
3: நன்றி. நன்றி.
0: நேரம் இப்பொழுது 5:41.

0: பூமலர் திரைப்படத்தில் சாரா விருப்பத்தில் ஹரிச்சரன் மற்றும் ஜுவன் சங்கர் ராஜா குழுவினர் குரல்களில் பாடல் ஒலிக்கும். இந்த நேரம் சரியாக 5:46. இப்பொழுது நிகழ்ச்சியில் காத்திருக்க நேர்களை தொடர்ச்சியாக இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் காசிநாதன், எப்படி இருக்கிறீர்கள்? என்ன பாடலோட வந்தீங்க? கொஞ்சம் பக்கப்படுறீங்கள் போல எனக்கு. துணைவி இந்த பிறந்த நாள் என்று கதையை காலையில்
1: பாட்டு அந்த குழந்தை வடிவிலே செய்வோம் நீ என்ன தங்கை என்று சொல்லுவார் கண்ணதாசன் பாட்டு.
0: இப்ப என்ன பாடு?
1: கர்ண வடிவிலே தங்கை நீங்கன்னு சொல்லி அவள் அப்படிப்பட்டவள் நினைச்சு எல்லாரோடையும் தங்குவோம்.
0: சரி, கேட்டுக்கொண்டிருப்போம்.
1: பக்கத்துல
0: இருக்கேன்.
1: அப்ப இந்த பாட்டை கேட்போம். என்ன முத்துக்கொள்ள சங்கள் நான் கண்ணை கலைமானி பாலம்பழம் படத்திலிருந்து பாலம்பழமும் கையில் போல மயில் போல் நீ வருவாய கொஞ்சங்களி அந்த பிஞ்சு முகத்தின் அந்த பாட்டை கேட்டோன்னு அன்னைய கண்டது எனக்கு தெரியாது. நானும் எனக்கு தாய் தெரியுதாப்பன் தெரியாது. எனக்கு தாய் தப்பன் தெரியாது. ஒரு குடும்பத்தில் வளர்ந்தவர்தான்.
0: நல்ல மகிழ்ச்சியான மூட்டலான் இருக்கிறீர்கள். கவனம், நன்றி.
1: எந்த நாராயணன் வாச.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா வணக்கம், பாருங்கள்.
2: எனக்கு ஓடங்கள் கொடுக்கிறது.
0: காதல் பொன்மானி பாடலொலிக்கும். நன்றி வெண்பா நிகழ்ச்சியில்.
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம் வாசன், எஸ்பி சரண் பேசுறேன்.
0: எஸ்பி சரண் வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்?
3: நல்ல சோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: இருக்கிறோம்.
3: அந்த நேரம் இளையராஜன் இசையில வந்த ஒரு பாடல் உண்டு. படத்துக்கு பேர் மல்லு வேட்டி மாயினம். மனசுக்குள்ள நாயன சத்தம் நான் கேட்டேன், கனவுக்குள்ள மாலையை கட்டி நான் போட்டேன்.
0: ஓ
3: அது நல்லா இருக்கு. ஜானகின்ற குரல்லையும் அருண்மொழியின்ற குரல் இந்த பாட்டு நல்லா இருக்கு. அந்த நேரம் அந்த நேரம் கலைக்கிற பாட்டு.
0: அந்த
3: இடைக்கால பாட்டுல உண்டு அந்த பாட்டை பொழுதுக்கும்.
0: சரி, அந்த பாடல் ஒலிக்கு நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு
3: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. ஆமாம், நேர்கள் 6 வரை உங்களது விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து கீத சந்தங்கள் நிகழ்ச்சி இடம்பெறும். கீத சந்தங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து நேர்கள் எங்களது திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உங்கள் பாடல்களை கேட்டு மகிழலாம். நேர்களை, பொதுவாக வானம் பார்த்த பூமியாக இப்போது உலகம் இருப்பது மட்டுமல்ல கனடாவும் இருக்கின்றது. அது எப்படி என்றால், கனடாவில் இப்போது பொருளாதாரம் மீண்டும் மேலெழும் என்ற பலரது ஆவல் இப்போது சாதாரண மக்கள் தொடக்கம் அனைவரது ஆவலும் அதுதான். அதற்கு ஒரு தீனி போடுவது போல டொரண்டோவில் நடைபெற்று வரும் உயர்மட்ட முதலீட்டாளர் மாநாட்டில் கனடாவின் பொருளாதாரத்தை பெருமளவில் கட்டியெழுப்புவதற்கான அபார வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக கனடா பிரதமர் மார்க்கானி தெரிவித்திருக்கின்றார். பல முக்கிய ஒப்பந்தங்கள் ஏற்கனவே கையெழுத்தாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கனடாவின் வரலாற்றிலேயே முதல் முறையாக நடத்தப்படும் இந்த முதலீட்டு மாநாட்டில் பங்கேற்பதற்காக உலகின் முன்னணி நிறுவன தலைவர்கள் பலர் வருகை தந்திருக்கின்றார்கள். இது கனடாவின் நீண்டகால கனவுகளை நிறைவேற்றுகின்ற அல்லது கனடாவால் மக்களுக்கு ஒரு நல்ல இனிப்பான செய்தியாக மாறியிருப்பது உண்மைதானே?

நேரம் இப்பொழுது 5:55. அடுத்து எஸ்பி சரண் விரும்பி கேட்ட பாடல் ஒலிக்கின்றது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மல்லி வேட்டி மைனர்.

0: அந்த பாடல் அருண்மொழி எஸ் ஜானகி ஆகியோரது குரல்களில் ஒளித்தோ இந்த நேரம் 6 மணி நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி மாலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம். தொடர்ச்சியாக நேர்கள் இந்த மனத்தியாளத்தின் செய்தி அறிக்கையுடன் இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து வளவை போல் 6 மணி தொடக்கம் 7 மணி வரை கீத சந்தங்கள் நிகழ்ச்சி ஒலிக்க கேட்கலாம்.
1: மனத்தியாள செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி அவலி நியூஸ். 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிராக மக்களை அணிதிரட்டும் நடவடிக்கையையும் அமைதி வழியிலான ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் செப்டம்பர் 24ஆம் தேதி முன்னெடுக்க உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சந்தித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஜால தேசிய பூங்காவின் 1ஆம் மற்றும் 2ஆம் வலயங்களை இன்றிருந்து அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை தற்காலிகமாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நிலவும் வறட்சி காரணமாக 1ஆம் மற்றும் 2ஆம் வலயங்கள் மூடப்பட உள்ளதாக வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ரஞ்சன் மாரசிங்க தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் விநாயகர் பெருமான் அருளால் அனைத்து நற்செயல்களும் இறுதியை நிறைவேறட்டும் என்று முதல்வர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோனை எதிர்வரும் செப்டம்பர் 20ஆம் தேதி செயின்ட் பியர் மற்றும் மிகுலோன் பகுதியில் பிரதமர் மாக்கானி சந்திக்கவுள்ளார். உலக சந்தையில் மீண்டும் இன்றைய தினம் 2% அதிகமான கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. சவுதி அரேபியாவின் முக்கிய எண்ணெய் குழாய் ஒன்று மூடப்பட்டமை, சவுதி அரேபியா மீதான புதிய ஹவுதி தாக்குதல்கள் மற்றும் மத்திய கிழக்கில் கப்பல்கள் மீதான ஈரானிய தாக்குதல்கள் காரணமாக இவ்வாறு சடுதியாக கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் கீத சந்தங்கள் திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேரம் இது. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் முதலில் கொண்டு வருகின்ற பாடல் காசிநாதன் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருந்தார். அவரது விருப்பத்தில் தெரிவாக ஒலிக்கின்ற பாடல் இன்றைய நிகழ்ச்சியை முதலில் அலங்கரிக்க இருக்கின்றது. அவருக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் என்று அவரை இன்னும் நாங்கள் குசிப்படுத்துவதற்காக இந்த பாடலை ஒளிபரப்பு செய்ய இருக்கின்றோம். அவரது விருப்பத்தின் பெயர்

நிகழ்ச்சியில் முதலில் இடம்பெற இருக்கின்ற பாடல் நேர்கள் பலரும் விரும்பி கேட்கின்ற மிக பிரபலமான ஒரு பாடல். பொதுவாக முத்துக்களோ கண்கள், எம்எஸ்வி நெஞ்சிருக்கும் வரை என்ற திரைப்படத்திற்கு ஒரு மிகச்சிறந்த பாடலை தந்திருப்பார். நெஞ்சிருக்கும் வரை திரைப்படம் பல்வேறு விதமான வகையில் நேர்களது அபிமானம் பெற்ற திரைப்படங்களில் ஒன்று. நெஞ்சிருக்கும் வரை 2006 ஒரு திரைப்படம் வந்தது. இது 1967 வெளிவந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தை சி வி ஸ்ரீதர் இயக்கியிருப்பார். சி வி ஸ்ரீதரின் இயக்கம் தயாரிப்பு என்றாலே அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வசூல் திரைப்படம் என்பதை யாருமே மறுக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான திரைக்கதை வசனம் மற்றும் இயக்கம் என்று பல பாகங்களை ஏற்று அந்த திரைப்படங்களை வெற்றி பெற வைத்து விடுவார். சிவாஜி கணேசன், முத்துராமன், கோபாலகிருஷ்ணன் மற்றும் கே ஆர் விஜயா ஆகியோரது நடிப்பில் இந்த திரைப்படம் 1967 வெளிவந்திருந்தது. அது வசூல் ரீதியில் ஒரு தோல்வி படமாக இருந்தாலும் ஆனால் பல்வேறு விதமான ரசிகர்களது மனங்களை கவர்ந்த திரைப்படங்களில் அந்த திரைப்படமும் ஒன்று. ஸ்ரீதரது திரைப்படங்களில் இந்த திரைப்படத்துக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருப்பார். எம் எஸ் விஸ்வநாதன் பல நல்ல பாடல்களை அந்த திரைப்படத்தில் தந்திருப்பார். பொதுவாக முத்துக்களோகன்கள், பூ முடிப்பால் இந்த பூங்குழலி, அது ஒழிக்காத திருமண மேடைகள் இல்லை என்று சொல்லலாம், எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு என்று பல பாடல்கள் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். அந்த வகையில்தான் இப்பொழுது முத்துக்களோ கண்கள் அந்த பாடல் இன்றைய நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒளிபரப்பாக இருக்கின்றது. இந்த பாடலை கவிஞர் கண்ணதாசன் தந்திருப்பார். அவரது வரிகளில் இடம்பெற்றிருக்கும். மத்திய மாவதி என்ற ராகம் மற்றும் கானடா ராகம் என்ற இரண்டு ராகங்களை அடிப்படையாக வைத்து பின்னப்பட்ட பாடல். எம்எஸ்சி பொதுவாக ராகங்கள் மீது தான் அதிகம் கவனம் செலுத்துவதில்லை என்று ஒரு தன்னடக்கத்திற்காக பேசியிருந்தாலும் அவர் பல பாடல்களை கர்நாடக இசை பாடல்கள், ராகங்கள் என்பவற்றை பயன்படுத்தி தந்திருக்கின்ற ஒரு மகான் என்றால் அது மிக அல்ல நேர்களே. அவர் தன்னடக்கத்தின் அடிப்படையில் தான் ராகங்கள் பாவங்கள் பல்லவிகள் பார்ப்பதில்லை என்று சொல்வார். ஆனால் அத்தனை பாடல்களிலும் ஏதோ ஒரு ராகம் நிச்சயமாக ஒளிந்திருக்கும். அந்த வகையில்தான் சிதார், வயலின் என்று பல இசைக்கருவிகளை பயன்படுத்தி எம் எஸ் விஸ்வநாதன் தந்த பாடல்தான் முத்துக்களோ கண்கள், தித்திப்பதோ கண்ணம் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல். அந்தளவுக்கு மிக இனிமையான வகையில் எம்எஸ்வியால் இசையமைக்கப்பட்டிருக்கும். பி சுசீலா, டிஎம்எஸ் ஆகியோர் இந்த பாடலை பாடியிருப்பார்கள். சிலர் இந்த பாடலுக்கான இசையை இவ்வாறும் சொல்வதுண்டு. பிருந்தாவனி சாரங்கா மற்றும் ஸ்ரீராகம் இவற்றின் சாயலில் இந்த பாடல் அமைந்திருப்பதாகவும் சிலர் சுட்டிக்காட்டியிருப்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. என்றாலும் அவரது உண்மையான எம் எஸ் விஸ்வநாதனது பாடல்களிலே மத்தியமாவதி கானடா ராகம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த பாடலைத்தான் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கேட்க இருக்கின்றோம். பாடலை கேளுங்கள்.

ஒரு அருமையான இசையரசர் டிஎம்எஸ் இசையரசி பி சுசீல் ஆகியோரது குரல்களில் இடம்பெற்ற அந்த பாடல் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்தில் என்றும் இனிக்கும் கேட்க திகட்டார். மனதுக்கு எப்போதும் இன்பத்தை அளித்தருகின்ற ஒரு புத்துணர்ச்சி, கேட்கின்ற போதே புத்துணர்ச்சி ஊட்டுகின்ற உயிரோட்டமான மிக இனிமையான ஒரு மெல்லிசை விருந்தை கேட்டு ரசித்தீர்கள். அந்த பாடலுக்கான வரிகளை கவிஞர் சர் கண்ணதாசன் வழங்க, மெல்லிசை மேனர் ரமேஷ் விஸ்வநாதன் அந்த இசை மெட்டை வழங்கியிருப்பார். ஒரு இனிமையான மெல்லிசை படைப்பு. அந்த சங்கதிகள், இனிமையான ஹம்மிங், ஏற்ற ரக்கங்கள், காதல் ரசம் கலந்த பாவத்துடன் சங்கதிகள் கனிவுடன் உருகி அனுபவித்து இருவரும் பாடியிருப்பார்கள். இந்த பாடலை கேட்கின்ற போதே கேள்வி பதில் வரிகளாக கவியரசர் மிக இனிமையாக தந்த பாடல்களில் இதுவும் ஒன்று. பல பாடல்கள் அவ்வாறு கேள்வி பதில் வடிவில் கவியரசர் பல பாடல்களை தந்திருக்கின்றார். சாதாரணமாக பேசும் கேள்வி பதில் கூடிய அந்த காதல் வரிகளுக்கு மாமன்னர் அவர்கள் சிறந்த கற்பனையால் ஒரு இசை வடிவிலேயே கேள்வியாகவும் பதிலாகவும் வடிவம் கொடுத்து அந்த பாடலுக்கு உயிர் ஊட்டியிருப்பார் மெல்லிசை மாமன்னர். அவரது இந்த பாடலுக்கான பல்வேறு விதமான இசைக்கருவிகள் பெல்ஸ் பாடல் முழுக்க ஆட்சி செலுத்தியிருக்கும். சைலோஃபோன், கிட்டார், வயலின், புல்லாங்குழல், சித்தார், வீணை, இன்னும் பொங்கோஸ், ட்ரம்பெட், வயலின், சித்தார் என்று பல இசைக்கருவிகளை பயன்படுத்தி அந்த பாடலை நடிகர் திலகம் மற்றும் கே ஆர் விஜயா ஆகியோரது நடிப்பில் சிறந்த வகையில் படமாக்கியிருப்பார்கள். பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் 6:14. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா Jewelers.

நேர்கள் சுயமார் தமிழ் ஹெச்டியின் திரை இலக்கிய சாகர சங்கமம் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையிலே நாங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து கொண்டு வருகின்ற பாடல் டிக் டிக் டிக் என்ற ஒரு திரைப்படத்தில், 1981 வெளிவந்த திரைப்படத்தில் ஒளித்தோய்ந்த ஒரு பாடலை தான் இன்றைய நிகழ்ச்சியில் கொண்டு வந்திருக்கின்றோம். ஏற்கனவே அந்த டிக் டிக் டிக் திரைப்படத்தில் பல நல்ல பாடல்கள் இடம்பெற்றிருந்தன. ஏற்கனவே நாங்கள் பூ மலர்ந்திட என்ற அந்த பாடலை ஏற்கனவே தந்திருந்தோம். பல சந்தர்ப்பங்களில் 2 முறை அந்த பாடல் பற்றி நாங்கள் பேசியிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற மற்றொரு பாடல், வைரமுத்து வரிகளில் எஸ் ஜானகி, டி வி கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் பாடிய பாடல் இன்று இடம்பெற இருக்கின்றது. அதே திரைப்படத்தில் லதா ரஜினிகாந்தும் ஒரு பாடலை தந்திருப்பார். நேற்று இந்த நேரம் என்ற பாடல் லதா ரஜினிகாந்த் குரலில் ஒலித்த பாடல். பொதுவாக பாரதி ராஜா, இயக்குனர் பாரதி ராஜா கிராம படங்களை மட்டுமே பாணியை அந்த வழக்கமாக எடுக்கின்ற ஒரு பாணியை கொண்டிருப்பார். அந்த வழக்கமான கிராமத்து பாணியை உடைத்து தம்மால் ஒரு சர்வதேச தரத்திலான ஒரு ஏர்பன் பாடலை காட்சிப்படுத்த முடியும் என்பதை இந்த பாடல் நிரூபித்திருக்கும். 1981 மிக நவீனமான டிஸ்கோ ஆடைகள், கவுன்கள், பளபளப்பான உடைகளை நாயகிகளுக்கு வடிவமைத்து இந்த பாடல் காட்சியை தந்திருப்பார். பொதுவாக திரைப்படத்தின் நாயகன் வருகின்ற போதுதான் பாடல்கள் மூலம் அவரை அறிமுகம் செய்வார்கள். இதில் ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக நாயகிகளை அறிமுகம் செய்கின்ற போது இந்த பாடலை தந்திருப்பார். உலக நாயகன் கமல்ஹாசன் திலீப் என்ற புகைப்பட கலைஞர் பாத்திரத்தில் கேமராவை கையில் பிடித்து கொண்டு கதாநாயகிகளை புகைப்படம் எடுப்பவராக இந்த பாடலில் விளம்பருவார். அப்படி ஒரு வித்தியாசமான பாணியில் மேற்கத்திய பாணி விளக்குகளை பயன்படுத்தி நிழல்களை ஒளிரும் தன்மையை மிக நயமாக பாரதி ராஜா இந்த பாடலில் கையாண்டிருப்பது இந்த பாடல் காட்சியை அந்த வேளையில் மிகப்பெரிய விறுவிறுப்பான ஒரு பார்த்து ரசிக்கக்கூடிய ஈர்ப்பை ஏற்படுத்திய ஒரு பாடலாக அந்த காலத்திலே அமைந்திருந்தது. இன்று அதை விட இந்த பாடலை விட மிகச்சிறந்த பல நவீன வடிவமைப்பிலான பாடல்கள் வெளிவந்திருந்தாலும் 1981 இந்த பாடல் ஒரு மிகப்பெரிய துள்ளிசை பாடல் என்ற நிலையில் பலராலும் அந்த வகையில் பார்க்கப்பட்டது. இது ஒரு நிலாக்காலம் என்பது ஒரு கிளாமர் அல்லது நடன பாடல் அல்ல, அது தமிழ் திரை இசையின் எல்லைகளை விரிவுபடுத்திய காலத்தால் அழியாத ஒரு இசை பிரகடனம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பாடல் பல்வேறு விதமான சிறப்புகளை பெற்றிருக்கும். இந்த பாடலின் மறு ஆக்கங்கள் பற்றிய பல பாடல்கள் பிற்காலங்களிலெல்லாம் வெளிவந்திருந்தன. சர்வதேச தரத்திற்கு இளையராஜா பயன்படுத்திய பிரத்யேக இசைக்கருவிகள்தான் இந்த பாடலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விசேடம் என்று சொல்லலாம். தற்போதைய நவீன தொழில்நுட்பங்களுக்கு இணையான ஒளியை அந்த வேளையிலேயே இசைஞானி பயன்படுத்தி இந்த பாடலை வெளிக்கொண்டு வந்திருப்பார். இந்த பாடலின் பாடலாசிரியர் வைரமுத்து ஆரம்ப பாடல்களில் அவர் எழுதிய ஆரம்ப பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று. இளமை மற்றும் அழகை மிக நயமாக வர்ணித்திருப்பார். குறிப்பாக சரணத்தில் வரும் பருவப்பூக்கள் புருவம் அசைத்தால் பூமி சுற்றாது போன்ற வரிகள் இந்த பாடலில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அவரது வர்ணனைகளுக்கு ஜாலங்களுக்கு எடுத்துக்காட்டு. பாடலை பாடியிருப்பவர் எஸ் ஜானகி அம்மா. ஒரு மிக முக்கியமான அவரது பாடல்களில் ஒரு முக்கியமான பாடல் என்று சொன்னால் இந்த பாடலையும் நாங்கள் குறிப்பிடலாம். ஒரு நவீன பெண்ணின் துணிச்சல், கவர்ச்சி, விளையாட்டுத்தனம், காதல் என்ற அனைத்து உணர்ச்சிகளையும் தனது குரல் மூலம், ஹம்மிங் மூலம் மிக சிறப்பாக கடத்தியிருப்பார் எஸ் ஜானகி அம்மா. கவர்ச்சி பாடலாக இருந்தாலும் எந்த ஒரு இடத்திலும் ஆபாசம் என்பது தெரியாமல் ரசனை மிக்க மெல்லிசையாக ஒலிப்பதற்கு அவரது குரல் தான் மிக முக்கியமான காரணமாக அமைந்திருந்தார். இப்பாடலின் மேதமை, இந்த பாடலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மேதமை என்னவென்றால், மேற்கத்திய டிஸ்கோ பீட்ஸ், அதற்கு நடுவே கர்நாடக இசையில் குறிப்பாக ஹிந்தோள ராகத்தின் கிளாசிக்கல் ஜதிகளை கூட பாடகர் டி வி கோபாலகிருஷ்ணன் கம்பீரமான குரலில் ஒலிக்கச் செய்திருப்பார். இதற்கு நாங்கள் யாருக்கு அப்ளாஸ் கொடுக்க வேண்டும் என்றால் இசைஞானி இளையராஜாவுக்கு தான். ஒரு வெஸ்டர்ன் மற்றும் மேலைத்தேய மற்றும் கர்நாடிக் கலந்த ஒரு இசையை இந்த பாடலிலும் இசைஞானி மிக சிறப்பாக பயன்படுத்தி இந்த பாடலை ஒரு வெற்றி பாடலாக தந்திருப்பார். ஒரு பாரதி ராஜா என்றாலே வயல்வெளிகள், மண் வாசனைகள், இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில்
ஒரு நகரத்தில் சென்று படத்தை எடுக்க முடியும், நகரப்படங்களையும் எடுக்க முடியும் என்பதற்கு சான்றாக இரண்டு படங்கள் சொல்லப்படும். ஒன்று சிவப்பு ரோஜா கலவரது, இரண்டாவது டிக் டிக் டிக் என்ற இந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இது ஒரு நிலாக்காலம் பாடல்தான் அடுத்தொழிக்க இருக்கின்றது. இந்த திரைப்படத்தில் மாதவி மற்றும் ராதா, ஸ்வப்னா என்ற மூன்று கதாநாயகிகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பார்கள். இப்பொழுது பாடலை நாங்கள் கேட்டு ரசிப்போம். பாடலின் பின் மேலும் சில தகவல்களை இந்த பாடலுடன் இணைத்து பேசுவோம்.

0: ட்ரம்போன், ட்ரம்பெட், கிட்டார், பேஸ் கிட்டார், ரிதம் கிட்டார், இன்னும் ஒகஸ்டிக் கிட்டார், பிரஸ் ட்ரம், பெல், சிம்பிள்ஸ், புல்லாங்குழல் எல்லாவற்றையும் விட குரல்களின் ஜதி, வயலின்கள், கோரஸ் இடையே வந்த அந்த குரல் இசை பேஸ் கிட்டார் என்று பல்வேறு விதமான இசைக்கருவிகளை இசைஞானி இளையராஜா பயன்படுத்தி ஒரு கிந்தோள கர்நாடக ராகத்தின் சாயலில் மேலித்தேய பாணியிலும் இந்த பாடலை அமைத்து ஒழித்து ஓய்ந்த நேரம் 6:28. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் சேல் பலரின் வேண்டுகோளுக்கு இணங்க எதிர்வரும் September 23 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள், பெத்துகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர், தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 Midland Avenue, Unit 2, ஸ்காப்ரோ, 416-759-2600, 416-759-2600.

0: மாவணி திருவிழா, மஞ்ச குளி குளித்து குறவையிடும் காதலர் திருவிழா,
1: நேர்கள் கீத சந்தங்கள் திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்ற நேரம் இது. நேர்களே, இந்த வேளையில் நாங்கள்

சுரேஷ் பீட்டர். அவரது இசையில் இந்த பாடல் பல, இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பல பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி பாடல்களாக அமைந்திருந்தன. சுரேஷ் பீட்டர் ஆரம்ப காலங்களில் ஏஆர் ரஹ்மானுடன் இணைந்து பல்வேறு வெற்றி பாடல்களை தந்தவர். ரஹ்மான்தான் இவரை ரோஜா திரைப்படத்தின் மூலம் தனக்கு உதவியாளராக இணைத்து கொண்டு பின்னர் ஜென்டில்மேன் திரைப்படத்தில், நீங்கள் ஒரு பாடல் கேட்டிருப்பீர்கள், சிக்கப்புக்கு சிக்கப்புக்கு ரயிலே, அதேபோல் ஊர்வசி ஊர்வசி, பேட்டராப், சந்திரலேகா, இப்படி பல பாடல்களை பாடியிருப்பார் சுரேஷ் பீட்டர். அவர் பின்னாளில் இசையமைப்பாளராக மாறியிருந்தார். பல்வேறு இசைக்கருவிகளை வாசிக்கும் திறன் கொண்டவர் சுரேஷ் பீட்டர். ஒரு மியூசிக், ஒரு இசை இயக்குனராக மட்டுமல்ல, ட்ரம் வாசிப்பதிலும் பல்வேறு விதமான இசைக்கருவிகளை கையாள்வதிலும் அவருக்கு மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் இருக்கின்றது. பள்ளிக்கூட காலங்களிலேயே இவ்வாறான இசை மீது ஆர்வம் கொண்டவர். ஏஆர் ரஹ்மானின் ஒரு நெருங்கியவர் என்று சொல்லலாம். என்ற வகையில் பல நல்ல பாடல்களை தந்த பெருமை சுரேஷ் பீட்டருக்கும் இருக்கின்றது. தென்காசிப்பட்டினம் திரைப்படத்தில் மிகச்சிறந்த பல பாடல்களை தந்திருக்கக்கூடியவர். அவரது பாடல்களில் பலவற்றை நாங்கள் கேட்டு ரசித்திருக்கின்றோம். 2000 ஆண்டு இந்த தென்காசிப்பட்டினம் திரைப்படம் வெளிவந்தது. ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தை பார்த்திருப்பீர்கள். அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் கேட்கின்ற போது அந்த திரைப்படத்துக்கும் இந்த பாடலுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருப்பது போல இருக்குது. நகைச்சுவை சார்ந்த திரைப்படம், ஆனால் பாடல்கள் எல்லாம் அருமையான பாடல்களாக சுரேஷ் பீட்டரால் மிட்டமைக்கப்பட்டிருக்கும். ஒரு தூய கர்நாடக சாஸ்திரிய அடிப்படையாக கொண்டு இந்த பாடல் சுரேஷ் பீட்டரால் உருவாக்கப்படவில்லை என்று சொன்னாலும், இந்த பாடலில் ஒரு கர்நாடக ஈர்ப்பு போதும் எங்களுக்கு இருக்கும். அப்படி கர்நாடக ஈர்ப்பு இடம்பெறுவதற்கான காரணம், இரண்டு ராகங்களின் சாயல் இந்த பாடலில் இருக்கின்றது. ஒன்று ஹரஹர பிரியா, இரண்டாவது நடபைரவி என்ற இரண்டு ராகங்களின் சாயலை இந்த பாடலில் நாங்கள் பார்க்கலாம். இந்த திரைப்படத்தில் மயிலிறகே மயிலிறகே என்ற பாடலும் ஒரு பிரபலமான பாடலாக, பலரும் கேட்டு ரசிக்கின்ற பாடலாக இடம்பெற்றிருந்தது. இப்பொழுது நாங்கள் கொண்டு வந்த பாடல் இதுதான். இந்த பாடலை பாடியவர்கள் இந்த

தென்காசி பட்டணம் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் சுஜாதா, சுரேஷ் பீட்டர் என்னும் குழுவினர் குரல்களில் ஒலிக்கும். பாடலை கேளுங்கள், நிச்சயமாக மெய்மறப்பீர்கள்.

ஆமாம், அந்த பாடல் அப்படி ஒரு தொகையராவுடன் ஆரம்பமாகும். பாடல் அப்படி ஆரம்பமாகின்ற போதும் பாடலுக்கான இசை சுரேஷ் பீட்டரது அந்த துள் இசையுடன் தான் ஆரம்பமாகும். அழகான இளமான் ஒன்றென்று சுஜாதா ஒரு தொகையராவை தந்துவிட்டு இந்த பாடல் பின்னர் மிகப்பெரிய வேகம் பெறும். பாடகி சுஜாதா மோகனின் தேன் போன்ற மென்மையான குரலுடன் இந்த பாடல் ஆரம்பமாகும். காதலின் ஏக்கத்தையும் மென்மையையும் தனது குரல் பாவங்கள் மூலம் அவர் மிக நேர்த்தியாக இந்த பாடல் மூலம் வெளியிட்டிருப்பார். இந்த பாடலில் இசையமைப்பாளர் சுரேஷ் பீட்டர் மேற்கத்திய இசைக்கருவிகளின் பின்னணியையும் இந்திய மெல்லிசை வடிவத்தையும் அழகாக இணைத்து பாடலை அழகான இளமான் போல வடிவமைத்திருப்பார். இடையில் வரும் கோரஸ் மற்றும் பீட்ஸ் இந்த பாடலுக்கு மிகப்பெரிய தனித்துவத்தை தந்திருக்க. கவியர் சார், இந்த பாடலுக்கான வரிகளை, தமிழிலே இந்த பாடலுக்கான வரிகளை கவிஞர் வாலி தந்திருப்பார். தூய தமிழ் சொற்களையும் அன்றாட பேச்சு

வாக்கு வார்த்தைகளையும் கலந்து ஒரு காதலை வெளிப்படுத்துகின்ற அருமையான வரிகளை தந்திருக்கின்றன. அதேவேளை இவை எளிமை மற்றும் எளிய இசை ரசிகர்களும் முணுமுணுக்கக்கூடிய வகையில் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கும். பாடலில் பயன்படுத்தப்பட்டுள்ள பல இசைக்கருவிகள் இருக்கின்றன. புல்லாங்குழல், வயலின் இசைக்கோர்ப்புகள் மிக அற்புதமாக இருக்கும். சரத்குமார் மற்றும் தேவயானி ஆகியோர் தான் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள். ஒரு கண்ணியமான, அழகான ஒரு கிராமத்து பின்னணியில் ஒரு யதார்த்தமான நடிப்பில் இந்த பாடல் படமாக்கப்பட்டிருப்பதை பார்ப்பீர்கள். கேட்டு பாருங்கள் பாடல்.

0: பாடல் முழுவதும் அகோஸ்டிக் கிட்டார், ரிதம் கிட்டார், பேஸ் கிட்டார், அத்தனை கிட்டார்களது தாளக்கட்டுக்களும் பாடலுக்கு ஒரு மேலே நவீன உணர்வுகளை தோற்றுவித்திருக்கும். புல்லாங்குழல் பாடல் முடிவில் சரணங்களுக்கு இடையிலன்று புல்லாங்குழல் இசை கிராமத்து சூழலிலும் சூழலை காதலின் மென்மையை மிக அழகாக வெளிப்படுத்தியிருக்கும். பாடல் முடிவில் அந்த புல்லாங்குழல் கொஞ்சம் அதிகமாக ஒலித்திருக்கும். அதேபோல் வயலின் பாடலின் உணர்ச்சியை அதிகப்படுத்துகின்ற இடங்களில் பாடலின் பின்னணியில் வயலின் இசைக்குழுவின் கூட்டு நாதம் மிக சிறப்பாக ஒலிக்கப்பட்டிருக்கும். அதை விட எலக்ட்ரிக் ட்ரம்ஸ், பெர்குஷன்ஸ் என்று பல தாளக்கட்டுக்கள், ஸ்ரேஸ் பீட்டர் என்று சொன்னாலே அங்கு ட்ரம்ஸின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். அந்த தாக்கத்தை இங்கும் நாங்கள் பார்த்தோம். கீபோர்ட், சிந்திசைசர் என்று பல இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டு ஸ்ரேஸ் பீட்டர் இசையில் அந்த பாடல் ஒலித்தோய்ந்த நேரம் சரியாக 6:42 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம்.
1: கனடாவின் முதல் முதல் முதல் HD, இது இது தமிழ் HD. மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன வேளை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
6: அன்னக்கிளிகள் அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா, மஞ்சக்குளி குளித்து

0: கொஞ்சம் நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். கீத சந்தங்கள் நிகழ்ச்சியில் நாம் அடுத்து கொண்டு வருகின்ற பாடல் நேர்கள், சட்டம் என்ற ஒரு திரைப்படம் வெளிவந்தது பார்த்திருப்பீர்கள். திரைப்படம் பலரையும் பார்த்து ரசித்திருக்கக்கூடிய திரைப்படம். 1983 வெளிவந்தது. கே விஜயன் இயக்கத்தில் கமல்ஹாசன், சரத்பாபு, மாதவி ஆகியோரது நடிப்பில் இந்த திரைப்படம் 1983 வெளிவந்திருந்தது. இந்த திரைப்படத்தில் இசையமைப்பை கங்கை அமரன் ஏற்றிருப்பார். கங்கை அமரனது இசையில் பாடல்கள் பெரும்பாலும் வாலி, கங்கை அமரன் இருவரும் மாறி மாறி பாடல்களை எழுதியிருப்பார்கள். 4 பாடல்கள் வாலி இந்த திரைப்படத்திலே தந்திருப்பார். 4 பாடல்களும் அவர் தந்த. இதில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களையும் மிகச்சிறந்த பாடல்கள் தான். சட்டம் திரைப்படத்தில் வாவா என் வீணையே, விரலோடு கோபமா, அம்மம்மா சரணம் சரணம், உன் பாதங்கள், ஒரு நண்பனின் கதை இது, தேகம் பட்டு சிரிக்கும் மட்டு, நண்பனே எனது உயிர் நண்பனே என்று பல நல்ல பாடல்கள் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலை தான் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்து எங்களது திரை இலக்கிய சாகர சங்கம் நிகழ்ச்சியில் ஒழிக்க விட இருக்கின்றோம். காத்திருங்கள்.
1: அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா, மஞ்சள் குளி குளித்து

ஆமாம் நேர்கள், இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற வா வா என் வீணையே விரலோடு கோபமா வாளி வரிகளை எழுத எஸ்பிபி மற்றும் வாணிஜெயராம், இந்த எஸ்பிபி வாணிஜெயராம் இருவரும் இணைந்து விட்டாலே அந்த பாடல் நிச்சயமாக ஒரு காலத்தால் அழியாத பாடலாக மாறிவிடும். அது வாணிஜெயராம் எஸ்பிபி பொதுவாக தருகின்ற பாடல்கள் எல்லோருக்கும் பிடிக்கும் என்றாலும் அதில் வாணிஜெயராம் இணைகின்றார் அல்லது வாணிஜெயராமின் குரலில் ஒரு பாடல் வருகின்றது என்று சொன்னால் அவரது அந்த காந்த குரலுக்கு ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகச்சிறு பெரிய ஈர்ப்பிருக்கும். அந்த ஈர்ப்பு மிக்க பாடலைத்தான் நாங்கள் அடுத்து கொண்டு வர இருக்கின்றோம். இந்த பாடல் சட்டம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இதில் இருக்கக்கூடிய சிறப்பு பாடலின் வரிகள் மிக சிறப்பானவை. வாலி மிக சிறப்பாக அந்த வரிகளை தந்திருப்பார். ஒரு பெண்ணை வீணைக்கு உருவகம் செய்து உருவகித்து வீணையாக உருவகித்து இந்த பாடல் இடம்பெற்றிருந்தாலும் கங்கை அமரன் இசையமைப்பு என்பது அவர் இசையமைப்பது என்பதும் ஒரு விபத்து என்று சொல்லலாம். பல்வேறு திரைப்படங்களில் இசைஞானி இளையராஜாவுடன் ஒன்றாக இருந்து அவர் இசையமைத்திருக்கின்றார். அப்படி இசையமைத்து பிற்காலத்தில் திரைப்படங்களை இயக்குகின்ற ஒரு இயக்குநராக மாறினார். கோழி கூவுது திரைப்படம் அவரது முதலாவது இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். பின்னர் பல திரைப்படங்கள் கங்கை அமரனது இயக்கத்தில் வெளிவந்திருந்தால் அவர் திரைப்படங்களிலும் நடித்திருக்கின்றார். அதேபோல் ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளராகவும் தன்னை பிற்காலத்தில் கொண்டு வந்த பெருமை அவரையே சார். இசைஞானியிடம் அனுமதி பெறாமலேயே திரைப்படங்களுக்கு இசையமைக்க புறப்பட்ட போது இருவருக்கும் இடையில் ஒரு சின்ன முறுகல் அல்லது ஒரு கோபதாபங்கள் ஏற்பட்டன என்பதை யாரும் மூடி மறைக்கவோ முடியாது. ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை திரைப்படம் தான் அவர் இசையமைத்து வெளிவந்த முதலாவது திரைப்படம், தமிழ் திரைப்படம். அதைத் தொடர்ந்து சுவர் இல்லாத சித்திரங்கள், எங்க ஒரு ராசாத்தி, சங்கர்லால், வாழ்வே மாயம் கங்கை அமரன் இசையில் வெளிவந்த திரைப்படம் மறக்கக்கூடாது. அதேபோல் சட்டம் என்று நீதிபதி என்று பல திரைப்படங்கள், நீதிபதி சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் என்று பல திரைப்படங்களுக்கு கங்கை அமரன் இசையமைத்து பல நல்ல பாடல்கள் வெளிவந்தன. கங்கை அமரனும் இசைஞானியுடன் இணைந்து வளர்ந்ததால் இந்த ராகங்கள் மீது அதிகம் கவனம் செலுத்துவதுண்டு. சட்டம் திரைப்படத்தில் ஒரு மோகன ராகத்தில் இந்த பாடல் அருமையாக மிட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த வண்டோடு மோகனம் பாடல் வரிகளை கேட்கின்ற போதே எங்களுக்கு அந்த சண்டங்கள் இயல்பாக உருவாகும். அப்படி ஒரு அருமையான ஒரு சண்டத்தின் மூலம் இந்த பாடலை கங்கை அமரன் மிட்டமைத்து தந்த அந்த பாணிதான் இன்று வரை இந்த பாடல் மறக்க முடியாத பாடலாக எங்கள் மனங்களில் உலா வருகின்றது. பாருங்கள், சரணத்தில் மிக அருமையான பல நல்ல வரிகளை தந்திருப்பார் வாலிப கவிஞர் வாலி. தந்தோடு தாமரையாட வண்டோடு மோகனம் பாட நான் பார்க்கையில் நெஞ்சிலே உந்தன் ஞாபகம் கூட என்று அந்த வரி இரண்டு தடவைகள் வாணிஜெயராமால் உச்சரிக்கப்படும். மீட்டாமல் காதல் ராகம் யாவும் விளைந்திடுமோ கிள்ளாத முல்லையே வந்தாலுன் எல்லையே இளம் தென்றல் தேடும்போது ஊடலாகுமோ என்றெல்லாம் அந்த அருமையான வரிகள் மூலம் இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கும். இப்போது பாடலை கேளுங்கள். பாடலின் முடிவில் தொடர்ந்து இன்னும் பல விடயங்களை பேசுவோம்.

0: மிகச்சிறந்த அந்த மோகனத்தை, அந்த மோகன ராகத்துக்கு ஏற்ப எங்களுக்குள்ள ஒரு மோகன உணர்வை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். அந்த வரிகளும் இசையும் அப்படியானது. மிருதங்கம், தபேலா, நாதஸ்வரன், தவில், வீணை, வயலின்கம், வயலோ, செல்லோ, கஞ்சிரா, புல்லாங்குழல், செனாய், டோலக் என்று பல்வேறு இசை கருவிகள், ஆங்காங்கே சலங்கை மற்றும் கஞ்சிரா ஒளிகள் என்பனவும் இணைந்து கங்கை அமரன் தந்த மிகச்சிறந்த ஒரு பாடல். ஒளித்தொய்ந்த நேரம் 6:54.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 67. வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

நேர்களை, அடுத்து நிறைவாக நாங்கள் ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கின்றோம். அடுத்து இடம்பெறுகின்ற பாடல் காக்கி சட்டை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். காக்கி சட்டை திரைப்படம் நேர்கள் தெரியும், அது 85 வெளிவந்த திரைப்படம். கமல்ஹாசன், அம்பிகா, மாதவி ஆகியோரது நடிப்பில், மாதவி, சத்யராஜ் போன்றவர்களது நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். ராஜசேகர் இந்த திரைப்படத்துக்கான இயக்கத்தை வழங்கியிருப்பார். இசைஞானி இளையராஜாவின் இசையில் பல நல்ல பாடல்கள் இடம்பெற்ற திரைப்படங்களில் இந்த திரைப்படமும் ஒன்று. அதில் கண்மணியே பேசு என்ற பாடல், அதேபோல் வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே, இப்படி பல பாடல்கள் இடம்பெற்ற திரைப்படம். பட்டுக்கண்ணம் தொட்டுக்கொள்ள என்றும் பாடல்களை தந்த இசைஞானி இரண்டு முக்கியமான பாடல்களை இந்த திரைப்படத்தில் தந்திருப்பார். அதில் ஒன்று வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே, வானம்பாடியாகலாமா அந்த பாடல், அதேபோல் பட்டுக்கண்ணம் தொட்டுக்கொள்ள என்ற பாடல். இந்த இரண்டு பாடல்களும் மிகச்சிறந்த பாடல்களாக இன்று வரை நேர்களால் ரசிக்கப்படுகின்ற பாடல். இதில் பட்டுக்கண்ணம் தொட்டுக்கல்ல என்ற பாடல், வானிலை தேனிலா, இரண்டு பாடல்களிலும் அம்பிகாவும் கமல்ஹாசனும் நடித்திருப்பார்கள். இப்போது நாங்கள் உங்களுக்காக தருகின்ற பாடல் இதுதான், கேட்டு பாருங்கள்.

0: இந்த பாடல் காக்கி சட்டை திரைப்படத்தில் இசையமைப்பாளர் சிஞ்ஞானி இளையராஜாவின் இசையில் முத்திரிங்கத்தின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீல் ஆகியோரது குரல்களில் பல்வேறு இசைக்கருவிகள் தாளக்கட்டுகள் கொங்கோட் அதுவும் ட்ரம்ஸ் பீட் மிக அற்புதமாக இடம்பெற்றிருக்கும். கொங்கோ ட்ரம் பொங்கோஸ் ட்ரம்ஸ் மற்றும் டோலக் தபேலா என்று அத்தனை தாளக்கட்டுக்களும் அந்த பாடலிலே தூள் கலப்பியிருக்கும். அவ்வப்போது சந்தூர் மற்றும் சைலோஃபோன் ஆகிய இசைக்கருவிகள், இதைவிட கிட்டார் பேஸ் கிட்டார் இதம் கிட்டார் ஓகஸ்டிக் கிட்டார் என்று பல கிட்டார் இசைகள் மட்டுமல்ல நீர்களே வயலின்களையும் வயலோ செல்லோ போன்ற கருவிகளையும் பயன்படுத்தி மிக சிறப்பான முறையில் அந்த பாடலை ஒரு மேற்கத்தைய துள் இசை பாணியில் இசைஞானி இளையராஜா மிட்டமைக்க எஸ்பிபி மற்றும் சுசீலா ஆகியோரது குரல்களில் பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் சரியாக 7:03. நேர்கள் இணைந்திருந்தது சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் கீத சந்தங்கள் நிகழ்ச்சி. மற்றொரு கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் நேர்களே. நன்றி, வணக்கம்.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ். பாடப்புத்தகங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள பெறுமதி சேர் வரியை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜால தேசிய பூங்காவின் முதலாம் மற்றும் இரண்டாம் வலயங்களை இன்றிருந்து அடுத்த மாதம் 15 வரை தற்காலிகமாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நிலவும் வறட்சி காரணமாக முதலாம் மற்றும் இரண்டாம் வலயங்கள் மூடப்படவுள்ளதாக வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ரஞ்சன் மாரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் இறுதிப் பகுதியில் இந்திய பெருங்கடல் பகுதியில் கடுமையான புயல்கள் உருவாகும் அபாயம் காணப்படுவதாக இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் பணியாற்றும் மருத்துவர்கள் தாதியர்கள் உள்ளிட்ட சுகாதாரத்துறை பணியாளர்களை கனடாவுக்கு ஈர்க்கும் சில நடவடிக்கைகளை சில மாகாணங்கள் முன்னெடுத்து வருகின்றன. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமே எதிர்கால வளர்ச்சியின் முக்கிய அடித்தளமாக இருக்கும் என்றும் அதன் வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடாது என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளாா்.

நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் திரை இசை தேர்வு நிகழ்ச்சி. திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் நேர்கள் இப்பொழுது முதல் 8 மணி வரை இணைந்திருக்கலாம். எங்களது பாடல்கள் தெரிவில் உங்கள் விருப்பங்களை நீங்கள் தெரிவிக்க நேரம், இது தெரிவித்து அந்த பாடல்களை விரும்பி கேட்க நேரம்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அன்னக்கிளிகள் அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா மஞ்சக்குளி குளித்து

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661

0: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: Everything okay, no problem undichu nam.
2: Bar kalamu closing da, tadikira nadik.
3: The customer you're trying to reach is not available.
0: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selithi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155. 416-268-0155.
1: Last minute le closing jeda brothers chellathukku thanks eh
2: chellam illa da selvam
1: seri seri
4: Nissan head to head event ipadu morning side Nissan il approval credit ku 2026 Nissan Rogue 5 varadangalukku zero financial demo vaagarangalil 6000 varai service 2026 Nissan Sentra ku varathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundalum approval Ajindan Tavaraja 416-804-2365 416-804-2365 Ajindan Tavaraja
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
5: தேர்தல் திரைசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். நாங்கள் திரைசை தேர்வு நிகழ்ச்சியிலே பாடல்கள் ஆரை தர இருக்கின்றோம். முதலாவது பாடல் காக்கி சட்டை திரைப்படத்தில் வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானம் பாடி ஆகலாமா. இரண்டாவது விடுதலை திரைப்படத்தில் நீலக்குயில்கள் ரெண்டு மாலை பொழுதில் என்று கூவி திரியும் பாடி திரியும் பாடல். மூன்றாவது புதியவன் திரைப்படத்தில் வந்தது வசந்த காலம் பூமியில் புதிய கோலம் சந்தன மரங்கள் தோறும் மன்மத குயில்கள் பாடும். இலக்கம் 4 மௌனராகம் திரைப்படத்தில் பனி விழும் இரவு நினைந்தது நிலவு என்ற பாடல். இலக்கம் 5 தர்ம பத்தினி திரைப்படத்தில் நான் தேடும் செவ்வந்தி பூவிது. இலக்கம் 6 சீன திரைப்படத்தில் குச்சலாம்பால் குச்சலாம்பால் என்ற பாடல். இவைதான் 6 பாடல்களும். நீங்களே பாடல்களின் இலக்கங்களை குறிப்பிட வேண்டாம், நீங்கள் பாடல்களை அல்லது திரைப்படங்களை குறிப்பிட்டு உங்கள் தெரிவுகளை தெரிவிக்க வேண்டும். அழையுங்கள் 416-644-6222. திரை இசை தேர்வு நிகழ்ச்சி, எங்கள் தெரிவுகளில் உங்கள் விருப்ப பாடல்கள் ஒலிக்க காத்திருக்கின்றன.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 Finch Avenue East Unit G03 416-284-7000 416-284-7000.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
6: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
6: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
6: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
6: 416-746-27

0: நேர்களை மீண்டும் எங்களது திரைசை தேர்வு நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல்களை தந்து விடுகின்றேன். காக்கி சட்டை திரைப்படத்தில் வானிலே தேனில ஆடுதே பாடுதே வானம் பாடி ஆகலாமா, இரண்டாவது விடுதலை திரைப்படத்தில் நீலக்குயில்கள் ரெண்டு மாலை பொழுதில் என்று கூவி தெரியும் பாடி தெரியும், மூன்றாவது புதியவன் திரைப்படத்தில் வந்தது வசந்த காலம் பூமியில் புதிய கோலம் சந்தன மரங்கள் தோறும் மன்மத குயில்கள் பாடும் என்ற பாடல், இலக்கம் நான்கு மௌனராகம் திரைப்படத்தில் பனி விழும் இரவு நினைந்தது நிலவு, இலக்கம் ஐந்து தர்ம பத்தினி திரைப்படத்தில் நான் தேடும் செவ்வந்தி பூவிது, ஆறு சீன திரைப்படத்தில் குச்சலாம்பா குச்சலாம்பா குச்சலாம்பா நீ முன்னால் போனால் பின்னால் வருவேன் வா என்ற பாடல். இப்பொழுது நிகழ்ச்சியுடன் நேர்கள் இணைகின்றார்கள். யார் யார் என்னென்ன விருப்ப பாடல்களை தெரிவு செய்யப் போகிறீர்கள்? எங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்கள் இப்பொழுது நிகழ்ச்சியில் முதலாவது நேரை இணைப்போம். வணக்கம். விரும்பி தேர்வுக்கு வாரது சுலபமாயிருது உங்களுக்கு, என்ன பாடலை எல்லாம் தேடிக்கொண்டிருக்க
1: தேவையில்லை.
0: விடுதலையும் காக்கி சட்டையும் என்ன. நன்றி மதி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். சொல்லுங்க
2: மேடம்.
0: பாடல் தெரியுமா? என்ன பாடல் என்று
2: சொல்லுங்க. ரெண்டாவது நாலாவது
0: இலக்கம் சொல்லக்கூடாது. விடுதலையும் மௌனராகவும் என்ன?
2: இலக்கம் சொல்லி பழகிட்டேன்.
0: இலக்கம் சொல்லக்கூடாது. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: ரகுமார் சொல்லுங்க.
3: தங்கமணி ரங்கமணியும் நான் தேடும் செவ்வந்திக்கு.
0: விடுதலை சொல்றீங்க. தேவகுமார். தேவகுமாருக்கு விடுதலையில தங்கமணி ரங்கமணி தான் பிடிச்சிருக்க.
3: பாடல் அந்த நேரமே ஒரு அந்த ஒரு குற்றம் போடக்கூடிய மாதிரி.
0: நன்றி. நன்றி. நிகழ்ச்சி நிகழ்ச்சி நடத்தினர். வணக்கம்.
4: மாலை வணக்கம். வாசன் நிர்மலா.
0: நிர்மலா சொல்லுங்கள்.
4: எப்படி இருக்கிறீங்க?
0: நலம். நீங்கள் எப்படி?
4: ஆமா நலமா இருக்கிறோம். எனக்கு வந்து நான் தேடும் செவ்வந்தி பூ, விடுதலை.
0: நான் தேடும் செவ்வந்தி பூவும் விடுதலையும் என்ன?
4: ஆமா.
0: சரி. நன்றி நிர்மலா.
4: நன்றி. நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம் வாசன். நான் எஸ்பி சரண்.
0: எஸ்பி சரண் வாருங்கள்.
5: தர்மபத்னியும்
0: விடுதலை.
5: தர்மபத்னிக்கு
0: முன்னுரிமை. தர்மபத்னிக்கு முன்னுரிமை கொடுத்தாதான் விடுதலை கிடைக்கும் எங்களுக்கு.
6: எனக்கு பாடல் வந்து பனி விழும் இரவு, அடுத்தது வந்து நான் தேடும் செவ்வந்தி பூவில்.
0: ஓ மௌனராகமும்
6: தர்மபத்னியும்
0: நன்றி. ஆமா பார்ப்போம் என்னென்ன பாடல்கள். வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: மூர்த்தி ஆயிக்கிறன் எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் மூர்த்தி. நன்றி. நீங்கள் நலமா?
7: இருக்கிறோம். எனக்கு நான் தேடும் செவ்வந்தி பூ விடுதலையும்.
0: நான் தேடும் செவ்வந்தி பூ விடுதலை. நன்றி.
7: நாளைக்கு இந்த நாளைக்கு இந்த ஸ்பெஷல் டே நீங்க வர மாட்டீங்களா?
0: மூர்த்தி விடுதலையும் நான் தேடும் செவ்வந்தி பூ. நன்றி. நன்றி மூர்த்தி. நிகழ்ச்சியை நடத்தினர். வணக்கம்.
8: வணக்கம்
0: பவான். எப்படி இருக்கீங்க? நலம்
8: பவான்.
0: காக்கி சட்டை மௌனராகம் என்ன? நல்லது. நன்றி பவான். நான் அந்த பாடல் ஒருத்தர் தெரிவு செய்ய கவலைப்பட்டேன். காக்கி சட்டை மதி தெரிவு செய்யறாரு. மெத்தது என்ன சொன்னீங்க?
9: மௌனராகம்.
0: என்ன சரி, நன்றி பவான்.
9: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியை நடத்தினர், வணக்கம்.
10: வணக்கம் வணக்கம் சார், சிவலிங்கம்.
0: சொல்லுங்க சிவலிங்கம்,
10: எப்படி நலமா இருக்கீங்களா?
0: நலம் நலம், நீங்கள் எப்படி?
10: நான் நலமா உற்சாகமா உங்களோட நிகழ்ச்சியை கேட்டு சந்தோஷமா இருக்கேன்.
0: உங்களுக்கு என்ன பாடல்?
10: காக்கி சட்டை, வேற இன்னொரு பாடல் மறந்துட்டேன், ரெண்டாவது
0: விடுதலை.
10: விடுதலை சார்.
0: சரி
10: நன்றி சார்.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் நினைக்கு.
10: நன்றி.
0: ஆமாம், காக்கி சட்டை தான் கிடையர்கள் எல்லாரும். காக்கி சட்டை, விடுதலை, தர்மபத்தினி. நேர்களே, ஆறு பாடல்கள். முதலாவது பாடல் காக்கி சட்டை வானிலே தேனில ஆடுதே பாடுதே வானம் பாடியாகலமா. இரண்டாவது விடுதலை திரைப்படத்தில் நீலக்குயில்கள் ரெண்டு மாலை பொழுதில் என்று கூவி தெரியும் பாடி தெரியும். மூன்றாவது புதியவன் வந்தது வசந்த காலம் பூமியில் புதிய கோலம் சந்தன மரங்கள் தோறும் மன்மத குயில்கள் பாடும். நான்காவது மௌனராக தருகின்ற பனி விழும் இரவு நினைந்தது நிலவு. ஐந்து தர்மபத்தினி வழங்குகின்ற நான் தேடும் செவ்வந்தி பூவிது. ஆறாவது சீனி திரைப்படத்தில் குச்சலாம்பா குச்சலாம்பா நீ முன்னால் போனா பின்னால் வருவேன் வா. இவை தான் இன்று நாங்கள் கொண்டு வந்த பாடல். பார்ப்போம் நீர்கள் உங்களது எங்களது தெரிவிகளில் உங்கள் விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பில் காத்திருக்கின்றன. தொடர்ச்சியாக அலையுங்கள். 416-644-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக இணைந்து உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் தொட்டுச் செல்லலாம். இப்பொழுது என்னொரு நேர் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
11: வணக்கம், நான் ரவியாயிருக்கேன்.
0: ஓ ரவி, நலம். நன்றி. என்ன பாடல் தெரியும் கூட?
11: சுகந்தி பூவருக்கு வைக்க போறேன்.
0: அதுதான் பார்த்தேன், இந்த குச்சலாம்பாவை ஒரு தினம் தொடையில ரவி நீங்க தொட்டுட்டீங்க. குச்சலாம்பா கோவிச்சு கொண்டு ஓட பார்த்தா
11: பரவாயில்ல,
0: நல்ல பாடல் உண்மைதான். சரி நன்றி ரவி. ஆமாம், நேர்களும் இணைந்து புஜலாம்பாவா அல்லது தர்மபத்தினியா செவ்வந்த காக்கி சட்டையா சொல்லுங்கள் பார்க்கலாம்.

0: குச்சலாம்பா மிக மிக குறைவாக ஒழிக்கின்ற பாடல். அதனால தான் நேர்களுக்கு அந்த பாடல் டேஸ்ட் விளங்கையிலேயோ தெரியலை. இப்போது ரவி அந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கின்றார். இன்னொரு நேர் இணைகின்றார், நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: விஜயன், ஆஸ்திரேலியா விஜயனா? எப்படி எல்லாம் நீண்ட இடைவெளிக்கு? நலம் விஜயன். விஜயன், நீங்கள் ஆஸ்திரேலியாவில இருந்து இப்ப வாட்ஸ்அப்லயும் அழைக்கலாம், தெரியுதானே?
1: எனக்கு
0: வந்து மௌன ராகம் காக்கி சட்டை ரெண்டும். இப்ப எத்தனை மணி உங்கள்ட்ட நாட்டுல? உங்கள் மாதிரி நேயர்களுக்காக தான் இப்ப வாட்ஸ்அப்ல இலகுவாக கொண்டிருக்கோம். எங்கள் இலக்கத்தை நீங்கள் இப்ப 4164464 2 2 2 இலக்கத்தை உங்களோட வாட்ஸ்அப்ல பதிவு

0: சும்மா
1: அப்போ வேலை செய்யறது இடத்துல இருக்கிறேன் இருக்கிறேன்னா
0: சரி சரி நல்லது விஜயன்.
1: ஓகே நான் அடுத்த வருஷம் நிலையமாக அவங்க வாழ்த்துக்கு இருக்கிற அம்மாவையும் தங்கச்சியும் பாக்குறதுக்கு.
0: நல்லா இப்ப நீங்க சதைக்கிற அம்மா தங்கச்சி எல்லாம் கேட்டுக்கொண்டு இருப்பினம்.
1: அம்மா கொஞ்சம் கஷ்டம் கேட்கறது அம்மா பேச.
0: சரி நன்றி நன்றி நிகழ்ச்சியில்.
1: சரி நன்றி நன்றி வாசல் உங்களை காய்ச்சிருக்கேன் சார். ஓகே நன்றி
0: நன்றி சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம். ஆமாம் அது ஆஸ்திரேலியாவிலிருந்து விஜயன். இப்பொழுது நாங்கள் முதலாவது பாடல் ஒலிக்க இருக்கின்றது. சீன திரைப்படத்தில் அந்த பாடலுக்கு கை உயர்த்தியவர் ரவி. குச்சலாம்பா குச்சலாம்பா பாட்டை கேட்டு பாருங்கள்.
2: தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீ

அந்த பாடல் ஒலித்தோம். இந்த நேரம் 7:37 நேர்களே, நேற்றைய தினம் ஆசிய பெண்கள் அணிகளுக்கு இடையிலான ஆசிய கிண கிரிக்கெட் போட்டி நடைபெற்று முடிந்தது. நேற்றைய போட்டியில் இலங்கை இந்திய அணிகள் ஆகியன மோதியிருந்தன. அந்த போட்டியிலே இந்திய அணி 8வது தடவையாக கிண்ணத்தை சுவீகரித்து கொண்டது. கடந்த ஆசிய கிண போட்டியில் இலங்கையில் அது நடைபெற்ற போது இலங்கை அணி கிண்ணத்தை சுவீகரித்திருந்தது. இம்முறையும் இலங்கை அணிக்கும் வாய்ப்புகள் அதிகம் காணப்பட்டன. என்றாலும் இந்திய அணியின் அபரிமிதமான துடுப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றியை இந்திய அணிக்கு பெற்றுக் கொடுத்திருந்தது. முதலில் துடுப்பெடுத்தாடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 பந்து பரிமாற்றங்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 183 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அந்த 183 ஓட்டங்களில் வர்மா 68 ஓட்டங்களையும், ஸ்மிருதி மந்தனா 59 ஓட்டங்களையும், ரிச்சா கோஸ் 17 ஓட்டங்களையும் இந்திய அணிக்காக பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். பந்துவீச்சில் இலங்கை பந்துவீச்சாளர்கள் பெருமளவில் சோபிக்கவில்லை. என்றாலும் 5 இலக்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள். 184 ஓட்டங்கள் என்ற இலக்குடன் துடுப்படுத்தாட இறங்கிய இலங்கை அணி ஆரம்பம் முதலே மிக மெதுவாகத்தான் ஓட்டங்களை பெற்றுக்கொண்டிருந்தது. விக்கெட்டுகளை பொதுவாக இழப்பது இலங்கை அணியின் ஒரு மிகப்பெரிய பலவீனமாக இருந்தது. ஆரம்ப 5 பந்து பரிமாற்றங்களுக்குள் 4-5 விக்கெட்டுகளை இழந்துதான் அவர்கள் பல போட்டிகளில் மற்ற அணிகளை தோற்கடித்திருந்தார்கள். இம்முறை விக்கெட்டுகளை பறிகொடுக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் சாமரி அத்தப்பத்து மிக கவனமாக மெதுவாக ஆடத் தொடங்கினார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அடித்து ஆட முற்பட்ட போது அவர் ஆட்டமிழந்து வெளியேறிய பின் இலங்கைக்கு ஒரு தூணாக நிற்கக்கூடியவர் அத்தப்பத்து என்ற அந்த காரணத்தினால் அத்தப்பத்துவின் இழப்பு இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி கொடுத்தது. நீண்ட நேரம் களத்தில் நின்றார்கள். மிக மெதுவாக ஓட்டங்களை குவித்து கொண்டிருந்தார்கள். ஆரம்பத்திலேயே 1வது இலக்கு விழுத்தப்பட்டது. அதன் பின்னர் இலக்குகளை விக்கெட்டுகளை தக்க வைப்பதற்காக ஆடினார்கள். ஒரு பாதுகாப்பு ஆட்டத்தை டிஃபெண்டிங் பிளே தான் அவர்களிடம் இருந்தது என்பதனால் அதிகளவு ஓட்டங்களை குவிக்க முடியவில்லை. வளமையாக இலங்கையின் அணி சார்பில் அதிகளவு ஓட்டங்களை அணிக்கு எப்போதுமே பெற்றுக் கொடுத்து வந்த வீராங்கனை மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்டத்தை இந்த போட்டியில் தொடர்ச்சியாக வெளிக்காட்டி வந்த கர்சிதா சமரவிக்ரம இந்த முறை இறுதிப் போட்டியில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தார். அதன் காரணமாக இந்திய இலங்கை அணி 111 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை இழந்தது. இந்திய அணி மிக இலகுவாக 72 ஓட்டங்களால் வெற்றி பெற்றாலும் இந்திய அணி கோப்பையை பெறவில்லை. நாங்கள் ஏற்கனவே இது பற்றி பேசியிருந்தோம். இந்திய அணி இந்த ஆசிய கிண கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றால் கோப்பையை பெறுவதில் நிச்சயமாக இழுபறி நிலவும் என்பது போல ஆசிய கிரிக்கெட் சபையின் தலைவர் நவி அவர்களிடம் சென்று இவர்கள் கோப்பையை பெறவில்லை. அவர் இந்தியாவுக்கு எதிரான பல்வேறு அரசியல் சார்ந்த பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சராகவும் இருப்பவர். இதன் காரணமாக இந்திய பாகிஸ்தான் அரசியல் களம் சூடு பிடித்திருப்பதன் காரணமாக கடந்தவரிடமும் இதேபோல் ஆண்கள் போட்டியில் வெற்றி பெற்று கிண்ணம் பெறவில்லை. இம்முறை பெண்கள் அணியும் அந்த கிண்ணத்தை மேடையில் சென்று பெறாது இருந்தார்கள். இது மீண்டும் ஒரு சர்ச்சையை கிரிக்கெட் உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தொடர்கதை எப்போது முடியப் போகிறது என்று. அது மௌனராகம் திரைப்படத்தில் இந்த பாடலை விரும்பி கேட்டார்கள் நோர்வே, ஜெயா, ஆஸ்திரேலியா, விஜயன் மற்றும் தவ.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: நீங்கள் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் பல பாடல்களை கொண்டு வந்தோம். அந்த பாடல்களது நேர்களது தெரிவில் அந்த பாடல்கள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றன. இன்னொரு பாடலையும் கொண்டு வந்தோம். அந்த பாடலுக்கு யாரும் வாக்களிக்கவில்லை என்றாலும் நாங்கள் பாடலை ஒளிபரப்புத்தான் ஆக வேண்டும். பாடல் புதியவன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. அந்த பாடல் நேர்களுக்கு நான் ஏற்கனவே அந்த பாடலை ஒரு முறை ஒளிபரப்பு செய்திருந்தேன். அப்போதும் நேர்கள் கேட்கவில்லை. இன்று மீண்டும் ஒரு முறை அந்த பாடலை அன்று ஒளிபரப்பி விட்டு இன்றும் மீண்டும் ஒரு முறை அந்த பாடலை கொண்டு வந்தேன். ஆனால் நேர்களது நெஞ்சங்களில் அது தொடுதில்லை என்னென்று விளங்கியில. சரி, புறத்திருந்து பார்ப்போம் இந்த இன்று நெஞ்சங்களை தொடுதா அந்த பாடல். புதியவன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இப்பொழுது நிகழ்ச்சியில் நாங்கள் இன்னும் நான்கு பாடல்கள் இருக்கின்றன. காக்கி சட்டை திரைப்படத்தில் வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானம் பாடியாகலாமா, இரண்டு விடுதலை திரைப்படத்தில் நீலக்குயில்கள் ரெண்டு மாலை பொழுதில் என்று கூவித் திரியும் பாடித் திரியும், மூன்றாவது வந்தது வசந்த காலம் பூமியில் புதிய கோலம் சந்தன மரங்கள் தோறும் மென்மத குயில்கள் பாடும், அடுத்தது தர்மபத்தினி திரைப்படத்தில் நான் தேடும் செவ்வந்தி பூவிது பாடல். நிகழ்ச்சியில் வாக்களிக்கும் முனைப்பில் ஒரு நேர் காத்திருக்கின்றார். பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம் பாசன்.
0: ஓ வணக்கம். மொரின் சொல்லுங்கள்.
1: அப்படி நலம் இருக்கிறீங்களா?
0: நலம் நலம். நீங்கள் எப்படி?
1: ஓகே நலம். எனக்கு இந்த வானிலே தேனிலா அந்த பாடலும், அந்த முதலாவது சொன்னீங்க என்ன பாடு?
0: முதலாவதுதான் வானிலே தேனிலா.
1: இரண்டாவது
0: விடுதலை நீலக்குயில்கள்.
1: நீலக்குயிலியா?
0: நன்றி
1: நன்றி. வணக்கம்.
0: நேரம் இப்பொழுது 7:50. நேர்களை, இப்பொழுது இலங்கையில் வடகிழக்கு மாகாணங்களில் பல்வேறு வைத்திய சாலைகள் அவற்றை மேம்படுத்துகின்ற பல நடவடிக்கைகள் ஆரம்பமாகி இருக்கின்றன. இப்பொழுது இலங்கை அரசாங்கம் பல்வேறு விதமான உட்கட்டுமான பணிகளை விருத்தி செய்கின்ற நடவடிக்கைகளில் முனைப்பு காட்டி வருகின்றது. வீதி அபிவிருத்தி, நகர அபிவிருத்தி மற்றும் பாடசாலைகள், வைத்திய சாலைகளின் கட்டுமான பணிகள் என்னும் புயரத போக்குவரத்து என்று பல பணிகளில் அதிக முனைப்பு காட்டி வருகின்றார்கள். என்ற வகையில் நான்கு வைத்திய சாலைகளில் புதிய கட்டிடங்களுக்கான அடிக்கல்லை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா வருகின்ற நாட்களில் நாட்ட இருக்கின்றார். அனுராதபுரம், திருகோணமலை, முல்லைத்தீவு மற்றும் மன்னார் வைத்திய சாலைகளில் பல மில்லியன் செலவில் புதிய கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தலைமையில் 16 நடைபெற இருக்கின்றது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சுகாதார அமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில், சிகிச்சைகளை விரிவுபடுத்தும் நோக்கங்களுடன் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு ஜெய்கா மற்றும் இந்திய அரசாங்கத்தின் கடன் உதவிகளின் கீழ் இந்த விரிவான இருதய மறுவாழ்வு வளாகம் கட்டப்பட இருக்கின்றது. அடிக்கல் நாட்டு விழா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவின் தலைமையில் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், மாகாண ஆளுநர்கள், பிற பிரமுகர்களின் பங்கேற்புடன் நடைபெற இருக்கின்றது. இந்த மாவட்ட பொது வைத்திய சாலைகளுக்கான இவ்வாறான இருதய சிகிச்சை வளாகம் இதய நோய்களை கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதற்கான சிறப்பு தீவிர சிகிச்சை பிரிவுகள் உருவாக்கப்பட இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது இன்று ஒரு முறை இந்த பாடலை கேளுங்கள். கேட்டுவிட்டு வருங்காலங்களில் கேட்டு பாருங்கள்.

அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் 7:56 நேர்கள் திரைசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. திரைசை தேர்வு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இது என்பதை நேர்கள்

நேர்களை, அடுத்த பாடலாக வர இருக்கின்றது தர்மபத்தினி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். அந்த பாடலை எங்கள் தெரிவில் விரும்பி கேட்க நேர்கள். தேவகுமார், நிர்மலா, எஸ்பி சரண், நோர்வே ஜெயா மற்றும் வெண்பா, மூர்த்தி, ரவி ஆகியோரது விருப்பத்தில் அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. தர்மபத்தினி திரைப்படத்தில் நான் தேடும் செவ்வந்தி பூவிது என்ற பாடல்.